அன்பானது நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிருபையால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருகிறது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தரிக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தரிக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக அந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சீங்கன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம்.

தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பெரியமானவர்களே, உங்களில் அநேக நமது ஏசியன் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், டோல்பாத் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே, இந்த கூடியக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த இடத்துல ஒரு விசேஷத்தை, இந்த கூடுகையை நீர் எங்களுக்காக வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பின் தகப்பனே. இந்த கூடுகையிலே தேவனாய் கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பாடுகளும் போராட்டங்களும் வேதனைக்குள்ள மக்கள் எல்லாரையும் நீர் அந்த நாளில் ஆறுதல் படுத்தி, இங்கே வருகிறதான மக்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் உம்முடைய கிருபையின் வழிநடத்திலே தூய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படி இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கெஞ்சுகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாளிலே இயேசுவின் கரம் ஊழியத்தின் வழியாக வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும், தேவ பிள்ளைகளையும் நாங்கள் இந்த வேளையில வாழ்த்தி வரவேற்கிறோம். துதி கனமகமையாவும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மலைச்சபங்கள் தகப்பனே. ஆமென். ஒசட்டி சபையின் சார்பாக, ஒசட்டி வெஸ்லி ஜூப்ளி ஆலயத்தின் சார்பாக இந்த கூடுகைக்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒசட்டியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்று இந்த வேளையில உங்களை இருக்கிறோம், கூப்பி வரவேற்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த கூடையை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம்.
1: தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடிய வருவார். தினமும் நீ மனமே பிரசன்னம்.

ஹல்லேலூயா. அவர் நம்மை வந்து அனைத்து காக்க ரொம்ப ஆவலா இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அதற்கு? ஆசை கொள் நீ மனமே. ஹல்லேலூயா. ஆஸ்மிகள் மாணவன், நீ மனமே, நீ ஆசைப்படு. அந்த பக்தன் அவர் சௌரியமித்த ஐயா சொல்றார், நீ ஆசைப்படு அப்படின்னு சொல்லி தன் மனசை பார்த்து சொல்றார். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நமக்கு என்ன இருக்கணும் சொல்ல, என்ன இருக்கணும் நமக்கு? நமக்கு ஆசை இருக்கணும். பாருங்க, வேதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இதெல்லாம் பைபிள் இருக்குதான் நினைக்கலாம். ஒரு அருமையான வசனம் இப்படியே சொல்கிறது பாருங்க. 109 சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 17 வசனத்தை வாசிப்போம் பாருங்க. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், என்ன ஆகுமா? அது அவனுக்கு பாத்தீங்களா. அப்ப ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றாலும் நமக்கு என்ன வேணும்? முதலாவது ஒரு என்ன வேணும்? ஒரு விருப்பம் முதல்ல இருக்கணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணுங்க இந்த மாலை நேரத்துல. இதுல ரெண்டு காலம் கூடுதல். ஏன் திருச்சபையில இவ்வளவுலாம் நமக்கு ஏன் அவங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நமக்கு ஏன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க சொல்லுங்க. இந்த 40 நாட்கள்ல எப்படி ஒரு சின்ன சின்ன மீட்டிங்ஸ் எல்லாம் வைத்து ஏன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னா, எப்படியாவது சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சபை ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இன்னும் கர்த்தர்கள் ஒருபடி வளர வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னும் ஒரு படி, இன்னும் ஒரு படி. தேவனே நான் இன்னும் என்ன உம்மண்டை சேர ஒரு ஆவல் நமக்கு வேண்டும். அதான் இந்த பாடல் நம்ம கேட்டோம், ஆசைக்குள் நீ நம்ப. நமக்கு ஒரு ஆசை வேணும். இந்த அருமையான நேரத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு என்னாகுமா? தூரமாய். அப்ப இன்னைக்கு நம்ம ஆசைப்படணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், கர்த்தாவே உண்மை தேடி வந்திருக்கேன், நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தால்தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென்.

நூற்றி பதிமூன்றாம் சங்கீதம் ஏழாம் வசனமும் எட்டாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆண்டவராய் கர்த்தர் சிறியவனை எளியவனை புனிதலிருந்து உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா, வாசிக்க கேட்போமா. பார்த்தீங்களா, எளியவனை சிறியவனை பாருங்க, கர்த்தர் சாதாரண நிலையிலிருந்து அவனை மேலான நிலைக்கு கொண்டு போக கர்த்தரால முடியும். ஆமென். சுவாசிக்கிறீங்களா, மகிழ்ச்சியோடு தான் அனுப்புவார். ஹல்லேலூயா. உங்கள் காயத்தோடு கண்ணீரோடு நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, ஆனா நம்ம ஒன்று செய்யணும். வேதம் சொல்லுகிறது, 81 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது, வசனம் தான் நமக்கு, வசனம் தான் தீர்க்க தரிசனம். வசனத்தை வாசித்து பாருங்கள், உன் வாயை விரிவாய் தர நிரப்புவே. நம்ம திறக்கணும் வாயை திறந்து, அதுக்கு ஆ திறக்கிறதா இல்ல, கர்த்தர்கிட்ட பேசுங்க, அவ்வளவுதான். கர்த்தர் இங்க இருக்கிறாரு, கர்த்தர் உலாவுகிறார், கர்த்தர் நமத்தில் இருக்கிறார். தேவாலயம் முழுது வஸ்திரத்தொங்களால் நிறைந்திருந்தது என்று சொல்லி நான் சொல்லவில்லை, யார் சொல்றா? பெரிய தீர்க்கதரிசி யாரு? ஏசையா சொல்ற. ஏசையோட பெரிய தீர்க்கதரிசி வேணும் அந்த உலகத்துல. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், உயிர்ப்பு, அவருடைய ரகசிய வருக, இரண்டாம் வருக, ஆயிரவர் அரசாட்சி, நியாய தீர்ப்பு முதல் கொண்டு மிக துல்லியமாக தெளிவாக உலகிற்கு வெளிக்கொண்டு வந்த தீர்க்கதரிசி தான் ஏசையா. அந்த ஏசையா சொல்கிறார், அந்த தேவாலயம் முழுவதும் இருந்துதான் கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருந்தது. எனவே என்ன, கர்த்தர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. தகப்பனே, என் கண்ணீர் உமக்கு தெரியும், என் பாரம் உமக்கு தெரியும், என் பிரச்சனை உமக்கு தெரியும், என் கடன் பிரச்சனை உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் பலவீனம் உமக்கு தெரியும். இந்த பலவீனத்துக்கு எங்கெங்கயோ நான் போய் செலவு பண்ணி பார்க்கிறேன், எதையோ நான் செய்து பார்க்கிறேன், எவ்வளவு மாத்திரை எடுத்து பார்க்கிறேன், மருந்து கொடித்து பார்க்கிறேன், எருள் எனக்கு தூக்கம் வரல, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காரியம். நீங்க இன்றைக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்டு பாருங்களேன். கர்த்தர் நம்ம கேட்கணும்னு தான் விரும்புற. பாருங்க, அந்த 38 ஒருத்தன் வியாதியா இருந்தான், ஓடி போய் ஆண்டவன் தலைமையில கை வைக்க அவருக்கு தெரியாதா? சிந்திச்சு பாருங்க. ஆனா அவர் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று அவன் வாயில இந்த விருப்பம் வருதான்னு பாக்குறாரு. அப்ப கூட அவன் பழமே சாக்கு போக்க சொல்றான், இல்ல ஆண்டவரே என்னை யாரும் கொண்டு விட மாட்டேன்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். ஹலே லூயா. இந்த மாலை நேரத்திலும் கூட ஒருவேளை எல்லாரும் உங்களுக்கு கைவிட்டிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்தர் நோக்கி பாருங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வு ஊழியக்காரர் அல்ல, யாரு? இயேசு. ஹல்லேலூயா. நாம் பிரச்சனை மாத்திரம் அப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், உங்களை அப்படி பார்த்துருவோம், அதெல்லாம் வந்து சும்மா. உங்க பிரச்சனையை மாற்றக்கூடியவர் யாரு? இயேசு ஒருவர் தான் உங்க பிரச்சனைக்கு தீர்வு. ஹல்லேலூயா. இயேசு ஒருத்தர் தான் வெற்றி, இயேசு ஒருத்தர் தான் ஜெயம், அவர் தான் உங்க வாழ்க்கையில உயர்வை கொண்டு வர முடியும். ஆமென்.

நம்ம பக்தன் சொல்கிறார், தீமை செய்ய நாடுதின் திருக்கு நெஞ்சமே. என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் இல்லையா, என்னதான் நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும், என்னதான் மீட்டிங்ஸ்க்கு வந்தாலும், என்னதான் ஆவியான நிறைஞ்சிருந்தாலும், பல நேரங்களிலே தீமை செய்ய நாடுதின் திருக்கு நெஞ்சமே. அவர் சொல்கிறார் பாருங்க, திருக்கு நெஞ்சமே என் மருள் தீர்க்கும் தஞ்சம். எத்தனை இருள், எத்தனை நமக்குள்ள இருக்குது, அதெல்லாம் என்ன விட்டு நீங்க தீர்த்து போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த பக்தன் எவ்வளவு அழகாக கேட்கிறார். இன்றைக்கு இந்த பழைய கீர்த்தனை பாடல்கள் சமுதாயத்திலே மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதுதான் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியது. ஹலேலூயா. அவ்வளவு ஆழமான கருத்துகள் இந்த பாடலுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. இன்றைக்கு எல்லாம் இதை மறந்துடுறாங்க. நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. ஹலேலூயா. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பக்தனுடைய பின்னணி வாழ்க்கையின் அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள்லாம் அப்படி ஜபத்துல ஊறி கர்த்தருக்குள் ஒன்றரை கலந்து அவங்க வாழ்க்கையின் கண்ணீர், வாழ்க்கையின் அனுபவம் தான் பாடலாக வந்திருக்கிறது. ஹலேலூயா. அவர் சொல்ற, பரத்தை நோக்க மனம் மற்றேனே பதடி தானையா. பல நேரத்தில் ஜெபம் பண்ண மறந்துட்டேன், பரத்தை நோக்க உங்களை நோக்கி பார்க்க நான் மனமற்று போயிட்டேன் ஆண்டவரே. அவர் சொல்றாரு பாருங்க, பதடி தானையா, ஒரு பாவி நானையா. இன்றைக்கு திருச்சபைத்தை தான் நம்ம கேட்கணும், ஆண்டவரே பல நேரங்களில் பரத்தை நோக்க என்ன இல்லை, எனக்கு மனம் இல்லாம போயிட்டேன் ஆண்டவரே, நோக்கி பார்க்க மனம் இல்லாம போயிட்டேன். இளைய குமாரன் என்ன செஞ்சான், அவன் பரத்தை நோக்கி பார்த்தான். அவன் சொன்னான், பரத்தை நோக்கி என்ன செய்யணும், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கும் பாவம் செய்யணும்ங்களா. அதுதான் மனம் திரும்புதல். நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக, இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது, இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா, ஒன்னு வேற யாருக்கு வருது, ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கீங்க, இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறோம், நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோவில் அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ஸில் போகும் பொழுது ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல் சிலர் எனக்கா இல்லைங்க கேட்குறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியாக இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கிறது. பிளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க.
நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அவங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: ஏசாயின் புஸ்தகம் 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: எத்தனையோ பயங்கள், பயம் எங்க பார்த்தாலும் பயம். வெளியே போறேன்னு சரி, பைக்கில் போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, எந்த வண்டியில போனாலும் பயம். ஐயோ ஆபத்து வந்துருமா அப்படின்னு சொல்லி பயம். அது மாத்திர குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களா, எக்ஸாம் வந்துருச்சு, பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், பிள்ளைகள் எப்படி படிப்பாங்களே பயம். படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா எப்படி ஸ்கூலு பணம் கட்டுறதுக்கு பயம். இன்னும் பலவிதமான பயம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட பய நிறைந்த காலத்துல தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. இந்த உலகத்துல மனிதர் யாராவது சொன்னாங்கன்னா என்ன செய்ய மாட்டோம், நம்புவோம், துணை நிற்பார் சொல்லி. அவங்க துணை நிற்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. இது உங்களையும் என்னையும் படைத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறார். அதேதான் ஏசாயின் புஸ்தகம் 41:14.
1: யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
0: என்று
1: கர்த்தரும்
0: இஸ்ரவேலின்
1: பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார்.
0: நமக்கு என்ன பயப்பட வேண்டாம், எதை குறிச்சு பயப்பட வேண்டாம். கடனை பார்த்து பயப்படுறீங்களா, பண கஷ்டத்தை பார்த்து பயப்படுறீங்களா, குடும்பத்துல பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கலங்கிருக்கீங்களா, எந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். நம்ம சொன்னவர் யாரு தெரியுமா, உங்களை என்னையும் படைச்சவர். ஹல்லேலூயா, நம்மளை படைச்சவர் தான் சொல்றாரு, பயப்படாதீங்க. வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 44:2.
1: உன்னை உண்டாக்கினவரும்,
0: பாருங்க யார் சொல்றா, உன்னை உண்டாக்கினவரும்,
1: தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும்,
0: தெளிவா சொல்றாரு, தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும்,
1: உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது.
0: துணை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, பாத்தீங்களா, யார் நம்மளை பத்தி சொல்ற, பயப்படாதன்னு சொல்லி உரிமையோடு சொல்றது யாரு, நம்மள உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்துல உருவாக்கின தேவன் சொல்லுகிறார். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்ற. உலகத்தில் வேற யார் சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமா விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவராகிய நம்மளை படைச்ச பிதாவாகிய தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. நம்ம யாரும் கலங்க வேண்டாம், எதை குறிச்சு பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார், கலங்கே வேண்டாம். ஒரு காலத்துல எங்க அம்மா ரொம்ப பலவீனமா இருப்பாங்க, எனக்கு 2 வயசுல கண் பார்வை போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கூட பிறந்தவங்க யாருக்கு யாருமே இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை. எங்கள் அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான், பின்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க, எப்படி கஷ்டப்பட போகுதோ அந்த பிள்ளை அப்படி சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா இருந்துட்டா கூட எங்கள் சித்தப்பா இருக்காங்க, பிள்ளைங்களாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்குவேன் நான். ஆனால் யாரும் என்ன பார்க்கல. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நம்மளை உண்டாக்கினவரும் நம்மளை உருவாக்கினவரும் என்ன சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. அவர் துணை நிற்கிறேன்னு சொன்னா அவர் நிச்சயமா கட்டாயம் துணை நின்று நம்மளை ஒவ்வொரு நாள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஜீவன நாளெல்லாம் நம்மளை வழி நடத்தும் இந்த தேவன் என்றைக்கும் இல்ல, சதா காலமும் நம்முடைய தேவன் எது வரைக்கும் நிறுத்துறாரா, மரண வரியந்தமும். வாசித்து பாருங்க, 44:14.
1: இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள
0: சதா காலங்களிலும்
1: நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்.
0: எது வரைக்கும் நடத்துறாரா, மரண பரியந்தம் நடத்துற. துணை நிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுற தேவன் அல்ல நம்ம தேவன், எப்படிப்பட்டவர், மரண பரியந்தமும் நடத்துகிறவர் நம்ம தேவன். மரித்தேன் ஆனால் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம எதை குறிச்சு நம்ம யாரும் என்ன செய்ய வேண்டாம், கலங்கே வேண்டாம், எதை குறிச்சு பயப்படாதீங்க, எதை குறிச்சும் கலங்காதீங்க. நம்ம தேவனை கர்த்த மரித்து தேவன் இல்ல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்குன்னு சொல்லி, சதா காலமும் நம்ம சீவல நாளெல்லாம் உலகத்தின் முடிபெறிந்த உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. ஹலேலூயா, நம்ம கலங்கே வேண்டாம். எந்தெந்த பக்தர்களுக்கெல்லாம் கர்த்தர் துணை நின்றாதான் நம்ம சுருக்கமா நம்ம தியானிக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யாத்ரா புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் 25வது வசனம்.
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று
0: எகிப்திற்கு விரோதமாய்
1: யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள்.
0: பாருங்க, யாத்திரம் புத்தகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஆனா எகிப்தியர் வந்து என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் மக்களை துரத்திட்டு வர்றாங்க. 10 வாதை அனுப்பிதான் ஆண்டவர் இந்த மக்களை என்ன செஞ்சாரு, விடுவிச்சாரு. விடுவிச்சு வந்தா கூட அவங்க என்ன செய்யல, இவங்களை எப்படியாவது நினைச்சு கூடாது, கானான் தேசு போகக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை எகிப்தியர் துரத்திக்கிட்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இவங்களுக்கு என்ன செஞ்சாரு, துணை நின்றுக்கிறாரு. அது எகிப்தியர் பார்த்தாங்க. இஸ்ரேலுக்கு யாரு யுத்தம் செய்கிறாரு, கத்தர் யுத்தம் செய்கிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ மந்திரம் செய்வனே, பிசாசின் போராட்டம், எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ இருக்கலாம். அதை பத்தி நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இஸ்ரேலுக்கு யுத்தம் செஞ்ச கர்த்தர் நம்முடைய தேவன் தானே. உங்களுக்கு எனக்கு யுத்தம் செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வாரு. இன்னொரு அந்த வசனவாசியமா,
1: அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
0: அப்ப நமக்கு யுத்தம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? எந்த மந்திரத்தையும் பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த பிசாசை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த கட்டுகளை பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த இதையும் நம்ம வந்து அதை பார்த்து பயப்பட. நம்ம கர்த்தராகி தேவன் நினைச்சவர் கட்டாயம் நமக்காக யுத்தம் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம், எதை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரேல் மக்கள் செய்தது என்ன செஞ்சாங்க பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனம்.
1: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
0: பாத்தீங்களா, அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட எதை குறிக்குது, ஜபம் பண்றதை குறிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட எதை குறிக்குது, ஜபம் பண்றது குறிக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசு நோக்கி ஜபம் பண்ணாங்க. ஜபம் பண்ணதுனாலதான் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார். நம்மளும் என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ண வேண்டும். நம்ம இது வரைக்கும் நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருக்கோம், கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கோம். இப்ப நம்ம கடைசி நாட்கள் வாழ்ற நம்ம என்ன செய்யணும், ஆண்ட பரிசுத்த பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, இடம் விடாம ஜெபம் பண்ணுங்க. எப்பெல்லாம் ஜெபம் பண்ணணுமா, இடமே விடக்கூடாது, அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்காக யுத்த கட்டாயம் செய்வார். எந்த பிசாசு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது, எந்த சத்துரு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. மனிதர் மூலமா எந்த சத்துரு வந்தாலும் ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது. நம்மளை அவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணணும். அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. எரேமியன் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம்.
1: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து
0: நீ அறியாததும்
1: உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்,
0: பெரிய காரியங்களை நீ அறிவிப்பேன். பாத்தீங்களா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்ன, நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் சொல்லுறாரு. அப்ப நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். அது மாத்திர நமக்கு அறியாத காரியம் தெரியாதெல்லாம் நமக்கு எடுத்துறாரா, நமக்கு அறிவிக்கிறார். அது எதை குறிக்கிறது, நமக்கு எல்லாமே இந்த உலகத்துல என்ன நடக்குது எல்லாமே நமக்கு தீர்க்க தரிசனம் தரிசனத்து மூலமா உங்களுக்கு சொல்லி தருவாரு. ஆனா நம்ம என்ன செய்ய, அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் கூப்பிடணும். அதான் நம்ம செபிச்சுக்கொண்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் மட்டும் பிந்திலாம் செபிச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் செபிக்கலாம். இப்ப எல்லாம் அவ்வளவு நேரம்லாம் பத்தாது. இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர், பரிசுத்த பவுல் என்ன எழுதியிருக்கிறாரு, கொலோசியின் புஸ்தகம் 4:2,
1: இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்.
0: என்ன செய்யணுமா, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. சரி, பரிசுத்த பவுல் தான் சொல்லியிருக்காரு. அப்படிதான் பார்த்தா நம்ம ஆண்டவரா இயேசுக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, லூக்கான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 18வது அதிகாரம் 1வது வசனம்.
1: சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்வு நிறைய உலகத்துல பிசாசு எத்தனையோ விதத்தில் பிசாசு கொண்டு வர சோர்வு. அதங்க சொல்ற சோர்ந்து போகாம என்ன செய்யுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணணும். அவரை நோக்கி கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் மக்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு யுத்தம் எகித்தேர் பார்த்தாங்க, சொல்றாங்க நம்ம இஸ்ரேல் மக்கள் விட்டு என்ன செஞ்சிடலாம், ஓடி போவாங்க, கத்துறவங்களுக்காக யுத்தம் யார் பார்த்தா, எதிரியா இருக்கிற எகித்து மக்கள் பார்த்தாங்க. அருமையானவர்களே, நீங்கள் நானும் செபிக்க ஆரம்பிக்க வேண்டும், செப அதிகமாக செபிக்க வேண்டும், கர்த்தரோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நெருங்கி செபிக்க வேண்டும், நம்ம ஆண்டவரை இணைந்து வாழ வேண்டும். அப்ப நமக்கு நமக்கு எந்த மந்திரமும் எந்த செய்வனே நமக்கு ரோதம் எந்த சனை எழுமினாலும் நம்மள என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு சங்கீத புஸ்தகம் 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன், இரவும் கூப்பிட வேண்டும் பகலும் கூப்பிட வேண்டும். நேத்தானங்க செவிச்சிருக்கோம், நேத்து புல்லா செவிச்சிருக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாள் கிரெஸ்ட் எடுக்கலாம், அப்படி இல்ல, இரவும் கூப்பிட வேண்டும் பகலும் கூப்பிட வேண்டும். நம்ம அவரை நோக்கி செவிக்க வேண்டும், அவரை நோக்கி நம்ம அன்றாடி கெஞ்சணும், ஆண்டவரே எப்படியாவது என் தேச ரட்சிக்கப்படணும், என் தேச சனங்களை மனம் திரும்பணும், எங்க பக்கத்துட்டு மக்கள் மனம் திரும்பணும், என் குடும்பத்தின் சனங்கள் மனம் திரும்பணும், உறவினர் மனம் திரும்பணும், என் சனத்து என் சொந்தக்காரங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படலாம் ஆண்டவரே, அவங்களுக்காக நான் செவிக்கணும் சொல்லி இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். நம்ம அரசாங்கத்துக்காக செபிக்க வேண்டும், ராஜாக்களுக்காக செபிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் அப்படிதான் சொல்லுது, ராஜாக்களுக்காக நம்ம செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம செபிக்கிறவங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், போராடி செபிக்கணும். எப்படி செபிக்கணுமா பாருங்க, 145:18.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமா இருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறார், உண்மையா அவரை நோக்கி கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு, சமீபமா இருக்கிற நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. நம்ம உண்மையாய் கூப்பிட்டா நம்ம சமீபமா இருக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் கூப்பிட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் இறங்கினார். எகித்தர்லாம் சொல்றாங்க, இல்ல இல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, இஸ்ரேல் மக்களோட யுத்தம் செய்யக்கூடாது, கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்யறான்னு சொல்லி எல்லாம் பயந்து ஓடினாங்க. வாசிங்க, இப்ப வாசிக்க கேட்கலாமா, யாத்திரா புஸ்தகம் 14:25.
1: அப்பொழுது எகிப்தியர்,
0: இஸ்ரவேலரை
1: விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, எகிப்திற்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று என்ன செய்யறாரா, எகிப்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார். அதே போல அருமையானவர், ஆமா அருமையான கர்த்தர் நமக்கு துணை நிற்பார், நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். காரணம், இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க, நம்ம இரவும் பகலும் செபிக்க வேண்டும், இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிட வேண்டும். அது மாத்திரல்ல, அவரை நோக்கி என்ன செய்யணும், சோர்ந்து போகாம எப்போதும் அவரை நோக்கி நம்ம செபித்துக் கொண்டே இருப்போமானா கர்த்தர் துணை நிற்பார், துணை நின்று என்ன செய்வார், நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. முத பத்த யாருக்கு தேவன் துணை இருந்தாரு, இஸ்ரேல் மக்களுக்கு இல்லையா, துணை நின்று அவங்களுக்காக என்ன செஞ்சாரு, எகிப்து மக்களோட கர்த்தர் என்ன செஞ்சாரு, யுத்தம் பண்ணினார். இஸ்ரேல் மக்களை பார்த்து அவங்க பயந்து போடுறாங்க, ஐயோ ஏண்டா, இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் துணை நின்று அவங்களுக்காக நம்மோட யுத்தம் செய்யறேன்னு சொல்லி எகிப்து மக்களை என்ன செஞ்சிட்டாங்க, பயந்து ஓடி போனாங்க. இரண்டாவதாக கர்த்தர் யாருக்கு துணை நின்றாராம் பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 18:4.
1: என் பிதாவின் தேவன்,
0: என் பிதாவின் தேவன்
1: எனக்கு துணை நின்று,
0: எனக்கு துணை நின்று
1: பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார்.
0: பாத்தீங்க, இங்க இது சொல்றது யாரு, மோசே சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணை நின்று, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று என்ன செய்றாரா, பார்வோன் பட்டயத்துக்கு
1: என்னை
0: தப்புவித்தார். மோசிக்கு கர்த்தர் இரண்டாவது துணை நிற்கிறார், மொதல் இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் துணை நின்றாரு, ரெண்டாவது யாருக்கு துணை நிற்கிறார், மோசிக்கு துணை நிற்கிறார். மோசிக்கு துணை நின்று என்ன செய்ய, எனக்கு துணை நின்று பார்வோன் பட்டயத்துக்கு என்ன தப்புவித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கட்டாயம் துணை நிற்பார். மோசிக்கு துணை நின்று பார்வோன் பட்டயத்திற்கு தப்புவிச்ச தேவன், நம்மளுக்கு எத்தனை பட்டயம் விரோதம் வந்தாலும், ஒரு வேளைக்கு உங்களுக்கு எத்தனையோ எதிர்ப்பு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா எத்தனையோ போன் வந்து உங்களை மிரட்டல் கடியில வந்திருக்கலாம், பத்திர பயப்படாதீங்க, உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று என்ன செய்வாரு, உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதபடி தேவனுக்கு கிருபை செய்வார். நமக்கு துணை நிற்கிற தேவன் வானாதி வானவர், வானம் கொள்ள நம்மளை படைச்சவர், தாயின் கர்ப்பத்தில் நம்மளை உருவாக்கிற தேவன், அவர் தான் உங்களுக்கு துணை நிற்க போற. எதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. எந்த பிசாசை பார்த்து பயப்படாதீங்க, எந்த மந்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க, எந்த கட்டுகளை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று எல்லா பட்டயங்களுக்கும் தப்பு வச்ச தேவன், இப்ப எப்படி மோசே பார்வனுடைய பட்டயங்கள் தப்பு வச்சாரோ அதே போல உங்களையும் தப்பு வைக்கார் வல்லவராக இருக்கிறார். கலங்காதீங்க, கலங்கே வேண்டாம், கர்த்தர் உங்க கூட இருப்பார். அது மாத்திர இல்ல, கர்த்தர் மோசையோட எப்படி பேசினாரா, முகமுகமாய் பேசினாராம். யாத்திராம் புஸ்தகம் 33:11
1: ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல,
0: ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல
1: கர்த்தர் மோசையுடைய முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட எப்படி பேசினாரா, முகமுகமாய். சிநேகிதன் செய்வாங்க, ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசுவாங்க இல்லையா, அதே போலதான் நீங்களும் அப்படித்தானே செய்வீங்க. உங்க ஃப்ரெண்டுகளை பேசுனா அவங்க முகத்தை நீங்க பாப்பீங்க, அவங்க உங்க முகத்தை பார்ப்பாங்க. அதே போலதான் கர்த்தராகி தேவன் நினைச்சார், மோசையோட முகமுகமாய் பேசினாராம். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்ம கலங்க வேண்டாம். அந்த தேவன் நமக்கு எப்பயுமே நமக்கு எப்படி இருக்கிறாரு, துணை நிற்கிற தேவன், முகமுகமாய் பேசுகிற தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்முடைய பேசுவாரா பேச மாட்டாரா, கட்டாயம் பேசுவார். அது பேசுகிற தெய்வம், கட்டாயம் பேசுவார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர்லாம் கத்திரி சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளாம் அவற்றி சொல்லுங்க, எது வந்தாலும் அவற்றை சொல்லுங்க. எண்ணாகம புஸ்தகம் 12:7
1: என் தாசனாகிய மோசேயோ,
0: என் தாசனாக மோசேயோ
1: அப்படிப்பட்டவன் அல்ல,
0: அப்படிப்பட்டவன் அல்ல,
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: அவர் எப்படி இருந்தார் மோசே, எப்படி இருந்தாரா, வீட்டு எங்கும் உண்மையுள்ளதா இருந்திருக்கிறார். நம்ம தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். முதல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக மோசே எப்படி உண்மையுள்ளவரா இருந்தாரோ அதே போல நம்மளும் அவரா நம்மளை இந்த உலகத்துல உண்டாக்கி தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கி இந்த உலகத்துல நம்மளை அனுப்பி வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மளோட ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே மோசே உங்களுடைய பார்வைக்கு உண்மையுள்ளவரா இருந்தாரு, என்னை மாற்றுங்க ஆண்டவர், எனக்கு நான் உண்மையுள்ளவர் வாழ வாஞ்சிக்கிற ஆண்டவர், எனக்கு உண்மையா தாரும், நான் உண்மையா மாறுறேன், உங்க கடங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த லெந்து காலங்களில ஆண்டவரே நான் உண்மையா இருக்கேன், அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்னை மாற்றும்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். மோசே உண்மையுள்ளவரா இருந்தார். மோசையோடு தேவன் ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் பேசினார். காரணம் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், மோசே உண்மையுள்ளவரா இருந்தார். நம்மளும் உண்மையுள்ளவரா இருக்க வேண்டும். மோசைக்கு தேவன் கூட இருந்து பார்வன் பட்டயத்துக்கு என்ன செஞ்சாரா, தப்பு வைத்தார்.
1: என் பிதாவின் தேவன்,
0: என் பிதாவின் தேவன்
1: எனக்கு துணை நின்று,
0: எனக்கு துணை நின்று
1: பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்பு வைத்தார்.
0: பார்வன் பட்டயத்துக்கு என்ன செஞ்சார மோசைய, தப்பு வச்சார். அது மாத்திரல அவர் என்ன செய்யறார், முகமுகமா ஒரு சிநேகிதனோடு பேசுற போல அவர் என்ன பண்ணார், தேவனாய் கேட்டார், முகமுகமா பேசினார். அப்ப உங்க கூடயும் பேசுவார், என்னோடையும் பேசுவார். ஆனா மோசை வாழ்க்கையில் என்ன இருந்தது, உண்மையுள்ளவரா இருந்தாரா. நம்ம வாழ்க்கையில் உண்மையுள்ளவரா இருக்கணும். கத்துட்டு கேட்போம், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை ஏசப்பா, நம்ம காலங்கள் எவ்வளவோ கழிஞ்சிருச்சு ஏசப்பா, என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே, உண்மையுள்ளவராய் என்னை மாற்றும் சொல்லி நம்ம கேட்கணும். ஏன் உண்மையுள்ளவரா நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20
1: உண்மையுள்ள மனுஷன்,
0: உண்மையுள்ள மனுஷன்
1: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்,
0: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா என்ன செய்வோமா, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். அப்ப நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும். மத்திய இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றாரு. அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. நம்மளும் கூப்பிடணும், இரவுகளும் கூப்பிடணும், சோர்ந்து போகாம கூப்பிடணும், இடைவிடாம கூப்பிடணும். கத்துட்டு எப்போது நம்ம கூப்பிட வேண்டும், உண்மையாய் கூப்பிட வேண்டும். இரண்டாவது பார்த்தோம் மாசம் என்ன செஞ்சாரா, மாசம் எப்படி இருந்தாரு, உண்மையுள்ளாரா இருந்தார். நம்மள் வாழ்க்கையில உண்மையுள்ளாரா இருக்கணும். உண்மையில இருந்த தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள கர்த்தர் எப்படி கொடுக்கிறாரா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்க போறார். இந்த வசதி மக்களுக்கு நிச்சயமா உண்மையுள்ளவர்களாய் மாற்ற போறார். உங்கள் வாழ்க்கையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போகிறார். என்னென்ன ஆசீர்வத்துக்காக நீ விரும்பி இருக்கலாம், அத்தனை ஆசீர்வத்தையும் தேவன் தரப்போறார். கர்த்தர் இஸ்ரேல் ஆசீர்ப்பு தான் கர்த்தருக்கு பிரியும். நீ உங்களை எண்ணி ஆசீர்ப்பு தான் கர்த்தருக்கு பிரியும். எண்ணாகம் புஸ்தகம் 24:1
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே,
0: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
1: கர்த்தருக்கு பிரியம்,
0: கர்த்தர் பிரியம். நம்மளே தான் ஆண்டவர் இப்ப என்ன மாத்திட்டு, நம்மள இஸ்ரேல் மக்களா மாத்தி விட்டார். நம்மளை ஆசீர்வாதம் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருடைய ஆசீர்வாதமா. நீதிமொழிகள் 10:22
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே,
0: கர்த்தருடைய ஆசீர்வாதமே
1: ஐஸ்வர்யத்தை தரும்,
0: ஐஸ்வர்யத்தை தரும்,
1: அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனைய கூட்டவே மாட்டார். உங்களை ஆசீர்வாதம் கர்த்தர் பிரியும். உங்களுக்கு துணை நிக்கிற மாத்திரல, நம்ம உண்மையாளராய் மாறும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். முத கர்த்தர் யாருக்கு துணை நின்றாரு, முதல்ல இஸ்ரேல் மக்களுக்கு, ரெண்டாவது மோசேக்கு, மூன்றாவது யாரு கர்த்தர் துணை நிற்கிறார் பாருங்க. 40:17
1: நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
0: நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
1: கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார்,
0: கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார்,
1: தேவரீர் என் துணையும்,
0: தேவரீர் என் துணையும்,
1: என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன்,
0: என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன். பாத்தீங்களா, மூன்றாவது யாரு கர்த்தர் துணை இருக்கிறாரு, தாவீதுக்கு. அல்லேலூயா. மூணாவது யாருக்கு தேவன் துணை நிற்கிறாரு, தாவீதுக்கு. முதல் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றார், ரெண்டாவது மோசைக்கு துணை நின்றார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது யாருக்கு துணை நிற்கிறார், தாவீதுக்கு. தாவீது என்ன செஞ்சார் பாருங்க, 63:6-7
1: என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது,
0: என் படுக்கையின் மேல் உம்மை நினைக்கும் போது,
1: ராஜாமங்களில்
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன்,
1: நீர் எனக்கு துணையா இருந்ததினால்,
0: நீர் எனக்கு துணையா இருந்ததினால்,
1: உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன்.
0: கத்தர் உம்மை துணையா இருந்து என்ன செய்வார், கத்தடி செட்டைகளின் நிழலில களி கூறுவோம். அவர் என்ன செஞ்சார், மூன்றாவது தாவீது என்ன செஞ்சாரா, ராஜாமங்களில கத்தர் பத்தி என்ன செஞ்சாரா, தியானித்து கொண்டிருந்தாரா. நம்ம பைபிள் வாசித்துட்டு என்ன செஞ்சோம், உடனே மூடிடுவோம். ஆனா தாவீது என்ன செஞ்சிருக்க, அந்த வாசித்த வசனத்தெல்லாம் என்ன செஞ்சாரா, ராஜாமத்துல என்ன செஞ்சாரா, தியானித்து கொண்டிருந்தார். அருமையான சகோதரன் சகோதரிகளே, சபை மக்களே, நம்மளும் வாசிக்கிறோமா, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோமா தெரியல, தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். தாவீது தேவனுடைய வசனத்தை தியானித்தார். அதனால்தான் சொல்றாரு, அவர் துணை நிற்கிறார் என்று சொல்லி. தேவனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்க வேண்டுமானால் முதல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், இரண்டாவதாக நம்ம உண்மையுள்ள இருக்க வேண்டும், மூன்றாவதாக என்ன செய்யணும், வசனத்தை நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிச்சு கொண்டே இருக்க வேண்டும், வசனத்தை தியானிக்கணும், வாசிக்கிற மாத்திரம். நிறைய பேர் வாசிப்போம், பைபிள் வாசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம், ஆனா தியானிக்கிறது ரொம்ப பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். தாவி இருந்துச்சு ராஜாமங்களில் கர்த்தர் என்ன, கர்த்தரை நோக்கி அவர் என்ன செஞ்சாரா, தியானித்து கொண்டே இருந்து வாசிக்கலாம்னு ஒரு கருத்தை கேட்கலாம்.
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உம்மை நினைக்கும் போது,
0: நான் படுக்கையில் உம்மை நான் உம்மை நினைக்கும் போது,
1: ராஜாமங்களில்
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன். பாத்தீங்களா, நம்மளும் எப்பெல்லாம் முழிப்போர்வோ என்னெல்லாம் செய்வோம், அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து பத்தி தியானிக்க வேண்டும், சிலுவை பத்தி தியானிக்க வேண்டும். உங்களுக்காக எனக்காக தான் கர்த்தர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆடி கால்கள் ஆடி அவர் பட்ட பாடுகளை, எனக்காய் உங்களுக்காய் பட்ட பாடுகள் நினைத்துமே தியானிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒவ்வொரு நிமிஷம் தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிச்சயமா நமக்கு எப்படி இருப்பார், கட்டாயம் துணை நிற்பார். வாசிப்ப பைபிள் எல்லாருமே வசனத்தை தியானிக்கணும். எப்பெல்லாம் அவர் நினைக்கணும் அப்பெல்லாம் வசனத்தை தியானித்து ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்களை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. மோசே என்ன செஞ்சாரு, உண்மை உள்ளவரா இருந்தார். மூன்றாவது தாவீது என்ன செஞ்சாரு, வசனத்தை தியானிச்சாரா. 104:34
1: நான் அவரை தியானிக்கும் தியானம்,
0: நான் அவரை தியானிக்கும் தியானம்
1: இனிதாயிருக்கும்,
0: இனிதாயிருக்கும். வசனம் தியானிப்பது நமக்கு எப்படி இருக்காது, அது இனிதா இருக்கும், மகிழ்ச்சி.

0: வசனத்தை ஒவ்வொரு நாள் நம்ம வாசித்து தியானிக்கும் போது இனிதா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 119 சங்கீதம் 97 வசனம்,
1: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
0: உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன்,
1: நாள் முழுதும் அது என் தியானம்.
0: பாத்தீங்களா, நாள் முழுதும் அதுதான் என்னுடைய தியானம். பாத்தீங்களா, வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், அது நாள் முழுதும் என்னுடைய தியானம். நம்ம எப்படி இருக்காரு மியானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமா? இந்த எந்த காலத்தை கத்து நம்ம கொடுத்திருக்கிறார், நம்ம வாழ்க்கை சிந்தித்து பார்க்கறதுதான் தேவனை கத்துறதுனால கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? இஸ்ரேல் மக்கள் கத்தர் நோக்கி கூப்பிட்டாங்க, மோசே உண்மையுள்ளரா இருந்தாரு, தாவீது என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, தேவனோட வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தார், தேவனை பற்றி தியானித்துக் கொண்டே இருந்தார். அவர் சொல்றாரு, நாள் முழுது எனக்கு வசனம் தான் தியானம், வசனம் தான் எனக்கு தியானம். நிறைய பேர் பைபிள் வாசிக்கிற இல்லைன்னு இல்ல, சரிய பேர் என்ன சொல்லுவோம், இந்த கேலண்டர்ல ஒரு வசனம் இருக்கும்ல, அதை வாசிட்டு போயிருவோம். ஐயோ, நீ வேலை ஸ்தலத்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கு, எனக்கு என்ன வசனம் தான் இருக்குது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிட்டு போயிருவோம். சில பேர் பைபிள் வாசிப்போம், தியானிக்கிறோமான்னு சரியில்ல. நம்ம தியானிக்கணும், கத்துட்ட ஒரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே வசனத்தை தியானிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரும், உண்மை பற்றி தியானிக்கணும், கல்வாரி அன்பை பற்றி தியானிக்கணும். ஆண்டவரே, எனக்காகத்தானே அந்த கடை அடைந்தீங்க, எனக்காகத்தான ரத்தத்தை சிந்தினீங்களே, ஒரு சுற்று ரத்தம் கூட வைக்கலையப்பா, எனக்காகத்தானே ஆண்டவரே, உங்க ரத்தை நீ கழுகணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். வேதத்து மேல வாஞ்ச வரணும், வேதத்து மேல தாக வரணும், வேதத்து மேல வாஞ்ச தாக இருக்கணும். சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம்,
1: நீங்கள் வளரும்படி,
0: நீ வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: நீங்க புதிதாய் வளர்ந்த குழந்தைகளை போல,
1: திருவசனமாகிய
0: கலங்கமில்லாத
1: ஞானப்பாலின் மேல், வாஞ்சையாயிருங்கள்,
0: வாஞ்சையாயிருங்கள். நம்ம கர்த்தருக்குள் வளரணும்னு சொன்னா திருவசனமாகிய கலங்கமில்லாத வசனத்துல என்ன எப்படி இருக்கணுமா, வாஞ்சையா இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாள் வளர வேண்டும். சரீரம் சரீரம் வளருது உண்மைதான், ஆசீர்வாதத்துல வளர்ற உண்மைதான். ஆனா உங்களுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா, நம்ம ஒவ்வொருடைய ஆத்மா வளர வேண்டும்னு சொன்னா என்ன செய்யணும், கலங்கமில்லாத ஞானப்பழமை தேவ வசனத்து மேல எப்படி இருக்கணும், வாஞ்சியா இருந்தா தான் நம்ம ஆத்மா வளரும், நம்ம ஆவி வளரும், அப்பதான் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம உலக பிரகாரமா வளரணும், ஐயோ அவங்க நாளுக்கு நாள் மிந்தினாங்களா, அப்படி கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நான் நல்லா இருக்கோம் அப்படின்றோம். நம்ம சரீரம் வளரணும், எத்தனையோ டாடிக்கே என்னென்னமோ நம்ம சாப்பிட்றோம். ஆனா நீங்கள் நானும் வளரும் ஆவிக்குரிய காரியத்தில் வளரணும், என்னச்சு வேண்டும், இன்னொரு காசிக்கலாம், 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம்,
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
0: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல,
1: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத,
0: திருவசனமாகிய கலங்கம் இல்லாத
1: ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள்.
0: பாத்தீங்களா, வளரணும் என்ன செய்யணும், திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலாகிய தேவசனத்து மேல எப்படி இருக்கணும், வாஞ்ச உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு வசனம் கூட மறந்து போக கூடாது, நீங்க வளரணும், இந்த ஆத்மத்துல வளரணும், உங்க ஆத்மா வளரணும், உங்க ஆவி வளரணும், கர்த்தருக்குள்ள வளரணும் அப்படின்னு சொன்னா திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனத்து மேல எப்படி இருக்கு, நம்ம வாஞ்சா இருக்கணும், தாகமா இருக்கணும், பசியா இருக்கு, எப்ப வசனம் வச்சுக்கணும், எப்ப ஆண்டு தியானிக்கணுமே சொல்லி இந்த வசனத்து மேல வாஞ்சா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயம் உங்களுக்கு துணை இருப்பார். அல்லேலூயா. தாவீது அப்படித்தான் வசனத்தை தியானித்தார், தேவன் அவருக்கு துணை நின்றார். மொதல் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் துணை நின்றார், இரண்டாவது மோசேக்கு துணை நின்றார், மூன்றாவது தாவீதுக்கு துணை நின்றார், நாலாவது பக்தனுக்கு கர்த்தர் துணை நின்று பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4:16 வசனம், 17 வசனம்,
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில், ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும், புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும்,
0: என்னை
1: பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்,
0: நான்காவது யாருக்கு துணை நின்றாரு, பரிசுத்த பவுலுக்கு. எதுக்காக சொன்னா, பிரசங்கம் நிறைவேறதுக்காக, தேவனை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாராம், பவுலுக்கு துணையா நின்றார். அல்லேலூயா. நம்மளும் என்ன செய்யணும், உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, மத இஸ்ரேல் மக்கள்

0: துணை நின்றாரு. அவங்க கூப்பிட்டாங்க, ரெண்டாவது மோசேவுக்கு, மோசே துணை நின்றார், அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். மூன்றாவது தாவீதுக்கு துணை நின்றார், அவர் தாவீதை தியானிச்சு கொண்டே இருந்தார். நான்காவதாக யாருக்கு துணை இருக்கிறார்? பரிசுத்த பவுலுக்கு. ஏன்னா பிரசங்கம் நிறைவேறதுக்காக கர்த்தர் நினைச்சு, பிரசங்கம் நிறைவேறதுக்கும் புரட்சியாத ஜனங்களை ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்காக தேவன் என்ன செஞ்சாரு? பரிசுத்த பவுலோடு தேவன் துணை நின்றார். நம்மளும் கர்த்தரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். கடைசி நாளில் வாழ்ற அருமையானவர்களே, இன்னொரு கிடந்த வசன வாசிக்கலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. நான்காம் அதிகாரம் 16-17.
1: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
0: முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில்,
1: ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை,
0: ஒருவனும் என்னோடு கூட நிற்கவில்லை,
1: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்,
0: எல்லாரும் என்னை கைவிட்டார்கள்.
1: அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக,
0: அந்த குற்றம் அவர் மேல் சுமராதிருப்பதாக,
1: கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று.
0: எதுக்கு பாரு, இனிமேல்தான் நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று
1: என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக,
0: அவளால பிரசங்க நிறைவேறதுக்காக,
1: புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காக.
0: பிரசங்கம் நிறைவேறினா யார் கேட்கணும்? எல்லாரும் புறஜாதிகளாம் கேட்கறதுக்காக
1: என்னை
0: பலப்படுத்தினான். அருமையானவர்களே, நம்மளும் கடைசி நாட்களை வாழ்றோம், கடைசி நாளோட கடைசி வினாடியில வாழ்றோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க நியூஸ் எல்லாம் கேட்கும் போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்குது. ஆண்டவர் சொன்னார், மாபாவ காலத்தில் எப்படி நடந்தோ அதே போல மனுஷகுமார் வரும் காலங்களிலும் நடக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. அருமையானவர்களை, இப்போ நம்ம கடைசி நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் பற்றி மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டும். எத்தனையோ பேரு சமாதிலாம இருக்காங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல, இயேசுவை நம்பி பாருங்க. நம்ம பெரிய பிரசங்கம் அவசியம் இல்லை, இயேசுவை நம்பி பாருங்க. இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உள்ளத்துல உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு பாருங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். இது நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டும். நீங்க இப்படியாக இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரு? துணையா இருப்பார். எப்படி பரிசுத்த பவுலுக்கு துணையா நின்றாரோ, பிரஜாதிகள் கேட்கறதுக்காக பிரசங்கம் பண்ணும் போது துணையா நின்றார். அதே போல நீங்களும் சொல்லணும், ஏங்க காலப்படுறீங்க? இயேசு கிட்டிருக்கிறாரு, அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க, அவரை நம்பி பாருங்க. வியாதிஸ்தரை பாக்கீங்களா, கவலைப்படாதீங்க, இயேசு நம்ம உங்க வியாதி சுகமாக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பேச்சு நம்ம சொல்ற வேண்டிய கடமை, நம்முடைய கடமை. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 4:2.
1: சமயம் வாய்த்தாலும்,
0: சமயம் வாய்த்தாலும்,
1: வாய்க்காவிட்டாலும்,
0: வாய்க்காவிட்டாலும்,
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க.
0: சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, சாக்கிரதை என்ன செய்யணும்? திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. கர்த்தரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். வேற வேணும் இல்லைங்க, சுவிசேஷம் எதை குறிக்குது? இயேசுகிறதை குறிக்குது. அவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், இயேசு நம்புங்க, இயேசு நம்புங்க. இயேசு உங்க கண்ணீர் துடைப்பார், இயேசு உங்க கவலை மாத்துவார், உங்க வியாதி சுகமாக்க அவரால் முடியும். நீங்க அவர் நம்பி பாருங்க, அவர் உள்ளத்துல கூப்பிட்டு பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு சுகம் தருவார்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் இயேச பத்திய தெரியாத எவ்வளவு பேர் இருக்காங்க, அது சொல்ல வேண்டிய கடமை, உங்களுடைய கடமை. கட்டாயம் நம்ம சொல்லணும், அல்லேலூயா, கட்டாயம் நம்ம சொல்லணும். ரோமர்கள் நிறுவோம் 15:21.
1: நான் மற்றொருனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
0: நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
1: கிறிஸ்துவினுடைய நாமம்,
0: கிறிஸ்துவடைய நாமம்
1: சொல்லப்பட்டிராத இடங்களில்,
0: சொல்லப்பட்டிராத இடங்களில்
1: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்.
0: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். பாத்தீங்களா, மற்றவங்க தேவனை பத்தி அறியாத இடத்துல இயேசு நாமம், இயேச பத்தி தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து, இயேசு கும்பிடுங்க, இயேசு தேடுங்க, ஏசிட்ட வந்து பாருங்க, உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. அதான் பரிசுத்த பவுல் இங்க சொல்றாரு, 1 கொரிந்தியர் 9:16.
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
0: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்,
1: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
0: மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை,
1: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.
0: சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம ஒவ்வொரு நாளும் விழுந்த கடமை. நம்மளா இயேசுக்கு தெரிஞ்சு கொண்டார், நம்ம எங்கேயோ இருந்தோம் நம்மள தெரிஞ்சிட்டாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டிய நம்ம மேல விழுந்த கடமை, இயேசுவை பத்தி நம்ம சொல்ல வேண்டும். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவரை பற்றி எல்லாருக்கிட்ட சொல்லணும். பரிசுத்த பவுலுக்கு துணையா நின்றார். என்ன எப்ப துணையா நின்றாரு? ஊழியத்தை செய்யும் போது அவர் கர்த்தர் அவருக்கு துணையா நின்றார். நம்மளும் கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். ஏசாயின் புஸ்தகம் 61:1.
1: கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்,
0: மேல் இருக்கிறார்.
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு,
0: சிறுமைப்பட்டவர்களுக்கு
1: சுவிசேஷத்தை அறிவிக்க,
0: சுவிசேஷத்தை அறிவிக்க
1: கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்,
0: கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தரே ஆவியானவர், வேற யாரும் இல்ல, கர்த்தர் தான் ஆவியானவர். அவர் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள் பரிசு தேவையில நமக்குள்ள வந்துட்டார்னா மற்றவங்களுக்கு நம்ம சொல்றது நம்ம அறியாமே நமக்குள்ளத்துல பாறை வரும், அவங்களை பார்த்தோன்னே மனது உருக்க வரும். கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் சொல்லலாம், கர்த்தர் வேற யாருமே இல்லை, கர்த்தர் தான் ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17.
1: கர்த்தரே ஆவியானவர்,
0: கர்த்தர் யாரு? கர்த்தர் தான் பரிசு தேவையானவர். நம்ம யாருன்னு நினைக்க வேண்டாம், கர்த்தர் தான் பரிசு தேவையானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: அதான் கர்த்தருடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள, உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்துக்குள்ள எனக்குள்ள வரணும்ண்டவர், எனக்குள்ள தங்கணும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள விட்டோம்னா அவர் நமக்குள்ள இருக்கும்போது என்ன செய்யும், சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியும். வியாதிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு, எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்காங்க, சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க, எத்தனையோ குடும்பங்கள் குடிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி நம்ம சொல்ல வேண்டும். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வேதம் சொல்லுது, நம்ம சொல்லும் போது அவங்க கட்டாயம் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. முத பார்த்தோம், இஸ்ரேல் மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. ரெண்டாவது மோசைக்கு, மோசை என்ன செஞ்சாரு? உண்மையுள்ள இருந்தாரு, அவருக்கு துணை நின்றார். மூன்றாவது தாவீதுக்கு தேவன் துணை நின்றார், அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? வசனத்தை தியானிச்சார். நான்காவதாக பரிசுத்த பவுலுக்கு துணை நின்றார், ஏன்னா அவர் என்ன செஞ்சாரு? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டர் பத்தி சொல்லிட்டு இருந்தார், புறஜாதி ஜனங்களுக்கு கர்த்தர் பத்தி சொன்னாரு. அதனால கர்த்தர் துணை இருந்தார். இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுமா, இந்த லெந்த் காலத்துல ஒரு தீர்மானம் பண்ணும், ஆண்டவரை நானும் உங்களை ஒழித்து செய்வாண்டவரே, உண்மைப்பட்டவர்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவாண்டவரே, கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவாண்டவரே. எனக்கு நான் வேலை செய்யறதுல எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்க, நான் சொல்லாம விட்டுட்டாப்பா, என்னை மன்னியும். அதான் சொல்ற சமய வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா, ஜாக்கிரதையாலே பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் இல்லை, கர்த்தரை பத்தி நம்ம சொல்லணும், இயேசுவை பத்தி நம்ம சொல்லணும். நான் சொல்றாண்டவர் என ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் கர்த்தரை நம்ம அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுமா? அதான் ஆண்டவர் சொல்லி பயப்படாது, நமக்கு துணை நிற்கிறேன். வாசித்து முடிச்சிடலாமா? ஏசாயின் புத்தகம் 41:13.
1: உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான்,
0: உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
0: நான் உனக்கு துணை இருக்கேன். பாத்தீங்களா, மற்றவங்க யாராவது நம்ம கையை பிடிச்சு ஆறுதல் படுத்தணும்னா, ஐயோ அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு எவ்வளவு ஆறுதல், கையை பிடிச்சு பேசுறாங்க, என் கையை பிடிச்சு எனக்கு எவ்வளவு ஆறுதல் படுத்துறான்னு சொல்றோம். உங்களை என்னை உண்டாக்கிறவர் சொல்லுவோம், உங்க கையை பிடித்து, வலது கையை பிடித்து பயப்பட நான் துணையை நிற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு கட்ட கட்டாயம் இந்த நாளிலிருந்து நம்ம அருமையான ஒவ்வொரு சபை மக்களுக்கும் கர்த்தர் துணையா இருப்பார். ஆனா ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் இஸ்ரேல் மக்களை போல அவங்களை கர்த்தர் நோக்கி கூப்பிட வேண்டும், மோசையை போல உண்மையுள்ள இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும், தாவீதை போல தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். நான்காவதாக பரிசுத்த பவுலை போல ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் கர்த்தரை அர்ப்பணிப்போமா?
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் அல்லாஹ். இந்த நாளில் கூட அன்புக்குரியவர்களே, நான்கு விதமான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசினார். இஸ்ரவேல் என்ற தன்னுடைய ஜனத்திற்கு கர்த்தர் துணையாய் இருந்தார். காரணம், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நாமும் கூட இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் துணையாய் இருப்பார். இரண்டாவது, மோசேக்கு கர்த்தர் துணையாக நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு மோசேயை தப்புவித்தார். அதற்கு காரணம், மோசே தன் வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராக இருந்தார். நாம் கேட்போம், ஆண்டவரே எனக்கும் உண்மையுள்ள ஒரு இருதயத்தை தாரும். ஆண்டவரே எல்லாம் சிறு ஜபம் செய்து முடிக்கப் போகிறோம். ஆண்டவரே எனக்கு உண்மையை தாரும், உண்மை உள்ளவனாக என்னை மாற்றும் ராஜா, உண்மை உள்ளவளாக என்னை மாற்றும் ஐயா, எனக்கு நீர் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போமா? மூன்றாவதாக, தாவீதுக்கு கர்த்தர் துணை நின்றார். காரணம் என்ன? தாவீது இரவும் பகலும் கர்த்தருடைய வேத வசனத்தை தியானம் செய்தார். படுக்கையில் கூட கர்த்தரை அவர் தியானம் செய்தார். நாம் கர்த்தருடைய வசனத்தை விருப்பத்தோடு வாஞ்சையோடு தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். இறுதியாக, ஊழியம் செய்த பரிசுத்த பவுலடிகளுக்கு ஆண்டவர் துணை நின்றார். பிரசங்கம் நிறைவேறுவதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு அவர் துணை நின்றார். இன்றைக்கு யாரெல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை ஜனங்களுக்கு எடுத்துச் செல்கிறோமோ, கர்த்தர் நமக்கு நிச்சயம் துணையாக இருப்பார். இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவுக்கு உம்மை பற்றி கேள்விப்படாத ஜனங்களுக்கு, உம்மை பற்றி தெரியாத மக்களுக்கு நான் இருக்கின்ற சூழ்நிலையிலே உம்மை அறிவிக்க என்னை அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே, யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி கர்த்தருடைய ஏக்க குரல் இன்றைக்கும் துணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ என்னை அனுப்பும். ஆண்டவரே, உம்மை பற்றி ஜனங்களுக்கு, சகல சிருஷ்டிகளுக்கு உம்மை பற்றி அறிவிக்க என்னை அனுப்பும். ஆண்டவரே, ஆய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? வேலை செய்து கொண்டே நான் உம்மை பற்றி சொல்கிறேன், படித்துக் கொண்டே நான் உம்மை பற்றி சொல்கிறேன், பகுதி நேரமாய் நான் ஊழியத்தை செய்கிறேன், முழு நேரமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன், அப்பா என்னை அதற்கு தகுதிப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம்.

0: எல்லாரும் படுவோம். தேங்க்யூ லார்ட். ஆமென்.
1: வலக்கர பிடித்து துணையாய் நிற்பவரே.
0: ஆமென். ஆவியானவரே, கர்த்தரே, ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீர்கள். எங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இப்பொழுது நடுவில் இருக்கிறீர் ஐயா. ஜனங்களை தொடுவீரான், அன்பான திருச்சபையரை தொடுவீரான். யாரெல்லாம் இப்ப எனக்கு நீ துணையை வர வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள் வந்தவர்கள்

0: கர்த்தருடைய வல்லமை நம் நடுவிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதுமாக எல்லாரும் இணைந்து நாம் கேட்க போறோம், ஆண்டவரே நீர் என்னை தொட வேண்டும் ராஜா. எல்லாம் கேட்கலாமா? உங்களுக்காக அருமையான சிஸ்டர்களை ஜெபம் பண்ண போறாங்க. தகப்பனே என்னை தொடும், எசப்பா என்னை ஆசீர்வதி என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவராய் கர்த்தர் நம்மை தொட போகிறார்.
1: ஸ்தோத்திராண்டவரையுமே துதிக்கிறோம் தகப்பரையுமே. அக்கினி போடுங்கண்டவரே, பரிசுத்தாமி அபிஷேகம் கர்த்தர் ஆவியானவர் ஆவியானவர் எங்க உண்டா விடுதலை உண்டு சொன்னீரே ராஜா. எல்லாருமேலையும் விட வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ பிரசனை மூடட்டும். ஆண்டவர் அபிஷேகத்துல நிரப்புங்க கர்த்தரே ஆவியானவர். எங்க உள்ளத்துல வர வேண்டும், எங்க உள்ளத்துக்குள்ள வர வேண்டும், எங்க உள்ளத்துல நீங்க தங்க வேண்டும் ஆண்டவரை. அபிஷேகத்துல நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தேவ கிருபையில நிரப்புங்கப்பா. மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்த காரியத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய, அற்புதங்களை செய்யப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கண்ணீரை துடைங்க, கவலை மாற்றுங்க, பிரச்சனையெல்லாம் நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அவங்க கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்ய தரும் சொன்னீரு, ஐஸ்வர்யத்தால் நிரப்பி பாதுகாப்பு
2: அன்பின் தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமை பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை இந்த இடத்துல செய்யத்தக்கதாகவும் நமக்களுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் அந்த நாளிலே உம்முடைய ஊழியத்தை வழிநடத்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த மக்களையும் ஆண்டவரே இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கென்று ஆயத்தப்படும்படியாக இந்த நாளிலே குறித்த ஆலோசனையின்படி நீர் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய ஆவியானுடைய வழி நடத்தல் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் இனிய நாமத்தில் ஒப்புக் கொடுத்த மன்றாடுகிறோம் பிதாவே,
3: ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா?
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonoor, 643101, Nilgiri, South India. Cell phone numbers, 9443078019 and 7598112435. Our email address, asinkaram@gmail.com. Our website, andofjesus.in. God bless you.

0: நான் பாட மாட்டேன்.
1: கற்றுக்கலாம் பார்ந்தவர்களே, ஆண்டவராய் இயேசுகிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார். யேசாயின் புஸ்தகம் 66:13.
2: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்
1: நான் உங்களை தேற்றுவேன், ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுகிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைகள் எப்படி தேற்றினா எப்படி சமாதானமா இருப்பாங்கன்னு சொல்லி. எத்தனை தான் மற்றவங்களை ஆறுதல் படுத்தினாலும் நமக்கு சமாதானம் கிடைக்காது, ஆறுதல் கிடைக்காது. இயேசுக்கு நம்மளை ஆறுதல் படுத்தினாருன்னா சமாதானம். என் வாழ்க்கையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போதெல்லாம் என் ஆண்டவராய் இயேசுக்கு என்னை தேற்றுவார். அப்ப எப்படி தேற்று, அவன் தாய் தேற்று போல, நம்ம தாய் எப்படி தேற்றுவங்களோ அதே போல நம்ம தேற்றி ஆறுதல் படுத்துறாரு. காரணம் என்ன தெரியுமா? 2 Corinthians 1:3.
2: நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்தான் நமக்கு சகலவிதமான ஆறுதல். ஒவ்வொரு நாள் வேற வேற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள். இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், வேதனைகள் வரும். ஆனாலும் தேவனை கர்த்தர் அந்த நாளைக்கு எப்படிலாம் நம்மளை ஆறுதல் படுத்தணுமோ அப்படிலாம் ஆறுதல் படுத்துவார். நம்ம எந்த நிலைமையில உடைஞ்சிருக்கிறோமோ, உள்ள உடைஞ்சிருக்கிறோமோ, எப்படி சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை அவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன். யேசாயின் புஸ்தகம் 57:18.
2: துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம துக்கப்படும் போது நம்மளை ஆறுதல் அளிப்பார். எப்படி அளிப்பாரா? ஒருவன் அவன் தாய் தேற்று போல நம்ம தேற்றுகிற தெய்வம், நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அரவணைக்கிற தெய்வம், தாய் மார்புடையவர். நம்மளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானப்படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். கலங்காதீங்க, ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி பாருங்க, அவற்று வந்து பாருங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்களை நிச்சயமா துக்கப்படும் போது உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். எத்தனை பேர் துக்கத்தோட இருக்கீங்க, உள்ள உடைஞ்சிருக்கீங்க, எப்படி வாழ்றது, எப்படி இதை எப்படி இந்த பாதையை கடந்து போறது, எப்படி இந்த இக்கட்டில் நடந்து போக முடியும்னு சொல்லி கலங்குறீங்களா? இயேசுக்கு சொல்லுகிறார், ஒருவன் அவன் தாய் தேற்று போல தேற்றுகிறவர். உங்கள் துக்கத்தை அவர் நினைச்சு துக்கத்தில் ஆறுதல் அளிக்கிற தேவன். நம்ம அவர் இடத்துல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? முதலாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர்கள் நிருபம் 15:4.
2: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்.
1: தேவ வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். நான் கூட எத்தனையோ நாட்கள் அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, கண் பாரு இல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ நாள் உள்ள உடைஞ்சிருக்கும் போது நான் யாரையாவது பைபிள் வாசிக்க சொல்லி கேட்பேன், ஆண்டு வீடு வசனம் அப்படியே ஆறுதல் படுத்தும். நீங்க தேவனுடைய வசனத்தை வாசித்து பாருங்க, ஆறுதல் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார் கர்த்தர். அவர் ஒருவர் தான் ஆறுதல் அளிக்க முடியும். நிறைய பேர் ஆறுதலுக்காக சினிமா பார்ப்பாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனையோ பேர் இதை போனா நல்லா இருக்குமா, இங்க போய் பார்க்கலாமா, அவங்ககிட்ட போய் பேசினா சமாதானம் கிடைக்குமா, இவங்ககிட்ட பேசினா சமாதானம் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம எங்கெங்கயோ ஓடுறோம். அருமையான சகோதரி சகோதரியே, என் தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, அவர் உங்களோடு பேசி உங்களுக்கு ஆறுதல் தருவார். அவருடைய ஆறுதல் மாறாத ஆறுதல், நித்திய ஆறுதல். அவர் தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்தவும் செய்வார். நமக்கு ஆறுதல் இருந்து எந்த கஷ்டத்தில் இருக்கும் அந்த கஷ்டத்தை விடுதலையாக்க முடியும். மற்ற நம்ம என்னதான் கதை புஸ்தமோ எது படித்தாலும் ஆறுதல் கிடைச்சாலும் அது நிரந்தரமான ஆறுதல் இல்ல அருமையானவர்களே. அந்த கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வேதனை நமக்கு வரும். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார், ஆறுதல் படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யவும் செய்வார். அதுதான் அவர் தான் ஆறுதல். தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல். ஆண்டவருடைய வசனத்துல என்ன இருக்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:63.
2: நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
1: ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. அதனாலதான் அவர் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் வசனத்தை வாசித்து பாருங்க, தேவனுடைய ஆவியர் நமக்குள்ள இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்திலிருந்து அவர் நீக்க முடியும், கண்ணீர்லிருந்து துடைக்க முடியும். ஆறுதல் படுத்துற மாத்திரல உங்க கண்ணீர்லிருந்து விடுதலையாக்குவார், உங்க கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கு. என்ன பிரச்சனையோ உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலாக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார். 119:49. நீர் என்னை
2: நம்ப பண்ணின வசனத்தை உம்முடைய அடியனுக்காக
1: நினைத்தருளும்.
2: அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல்.
1: அதுதான் நம்ம சிறுமையில ஆறுதல்.
2: உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது.
1: அதான் பாத்தீங்களா, சிறுமையில் எதுதான் ஆறுதல்? தேவனுடைய வாசனம் தான். நான் உள்ள உடஞ்சி இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வசனத்து மூலமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசி என்னை ஆறுதல் படுத்துவார். என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நீக்கி என்னை ஆட்டி தேய்ச்சி ஆறுதல் படுத்துவார். அவர் ஆறுதலின் தேவன். அவரை நோக்கி பாருங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க, உங்களுடைய கஷ்டத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து பாருங்க, நிம்மதியை கொடுப்பார், ஆறுதலை தருவார். முதலாவது கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல். இரண்டாவதாக நமக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும் தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 28:11-12.
2: பரியாச உதடுகளினாலும்
1: அந்நிய பாஷையினாலும்
2: இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க
1: இளைப்பாறுதல்.
2: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
1: ஆமா அருமையானவர்களே, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அன்னி பாசல் நிறைஞ்சி செவிக்கும் போது நம்ம உலகத்தை மறக்கலாம். நமக்கு நல்ல பரிசுத்தாவை நிறைஞ்சி செவிக்கும் போது நமக்கு சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். நம்ம கவலையெல்லாம் மறைந்து போயிடுவோம். அதுதான் நமக்கு ஆறுதல். அன்னி பாசல் செவிப்பீங்களா? பரிசுத்தாவினர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, எனக்குள்ள வாங்க, எனக்கு நானும் அன்னி பாசல பேசணும், தேவாவை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே இயேசுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அத்திக நிச்சயம், நிச்சயமா பரிசுத்தாவை தருவார். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் ஆண்டவர் சொன்னா, இதோ மாம்சமனை யாவருக்கும் நான் தேவனை கேட்டார், நிச்சயமா உங்களுக்கு என்ன செய்ய, மாம்சமனை யாவையாலையும் நான் ஆவியே ஊற்றுவேன். குமாரரும் குமார்த்தின் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க. வாழ்க்கை கேட்குமா? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2:17.
2: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்.
2: அப்பொழுது உங்கள் குமாரரும்
1: உங்கள் குமார்த்திகளும்
2: தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
2: என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, அவரை நோக்கி கேளுங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஆவி அபிஷேகத்தை ஊற்றுமான்னு சொன்னார். உங்க மேலதான் ஊற்றுவேன், அவங்க மேலதான் ஊற்றுவேன்னு சொல்லவே இல்ல, மாம்சமனை யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:1-4 கேட்போமா?
2: பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது
1: அவர்கள் எல்லாரும்
2: ஒருமனப்பட்டு
1: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
2: அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
1: வானத்திலிருந்து
2: சடுதியாய் ஒரு
1: முழக்கம் உண்டாகி
2: அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
1: அல்லாமலும்
2: அக்கினி மயமான
1: நாவுகள் போல
2: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
2: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
2: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே
2: பேசத் தொடங்கினார்கள்.
1: பாத்தீங்களா அருமையானவர்களே, உங்களே தேவன் ஆவியை ஊற்றுவார். அவங்க இவங்களுக்கு தான் ஊற்று சொல்லிட்டாரு. மாம்சமான யாவர் மேலும், இந்த உலகத்துல மாம்சம் யாராருக்குள்ள இருக்கோ அவங்க மேலே ஆவி ஊற்றுவேன்னு சொன்னார். காரணம், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எந்த மாதமாறன் அவசியம் இல்லை, எதை செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்டு பாருங்க, முத யாருக்கு ஆறுதல் தராரு? வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு ஆறுதல் தராரு. ரெண்டாவது, பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறவங்க தேவன் ஆறுதல் தராரு. மூன்றாவதாக வெண்டுகந்தி புஸ்தகம் 7:6
2: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்.
1: சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் பாத்தீங்களா. சிறுமைப்படும் போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் தராரு. நம்ம நொறுங்குண்டு கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு நீங்க எனக்கு நீங்க ஆறுதல் தரணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனை கேட்டு நமக்கு ஆறுதல் தராரு. ஏசாயின் புஸ்தகம் 66:2
2: சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு
1: நடுங்குகிறவனையே
2: நோக்கி பார்ப்பேன்.
1: பாத்தீங்களா எத்தனை பேரு வசனத்தை கேட்டு அப்படியே விட்டுறாங்க. வசனத்துக்கு மனஸ்தாபப்படுறது இல்ல. அவங்கள ஆண்டு நோக்கி பார்க்க மாட்டாரு. சிறுமைப்பட்டியோ நான் இவ்வளவுலாம் ஆண்டு பிரியமான காரியம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவரையே நோக்கி பாக்குறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஆறுதல் அடிப்பார். ஆண்டவர் வசனத்துக்கு நடுங்குறவங்களை ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். கவலையெல்லாம் மாத்துவார். வசனம் வாசிக்கும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்கிது. ரெண்டாவது பாசத்தில் நிறைஞ்சிருக்கும் போது அன்னி பாசத்துல பேசும் போது நமக்கு ஆறுதல் கிடைக்குது. மூன்றாவதாக என்ன செய்யணும்? வசனத்துக்கு நம்ம சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குறவங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். நம்ம கண்களை முடிச்சவும் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் அன்பு நிறைந்தவரை அப்பாவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கத்துடைய கிருபங்களை ஆளிகை செய்யட்டும். ஹக்கினாலும் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தான அபிஷேகம் அவங்க மேலே இறங்கட்டும். அக்கீழ நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேண்டிக் கொடுத்திருக்கும் நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில தர வேண்டும்படி செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவனே தேவனே, கண்ணீரோடு செபிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்கள் ஆண்டவரே. எல்லா முகத்திலையும் கண்ணீர் துடைச்சுங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. கர்த்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்துடைய பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. உடைய தாய் உள்ளக்காரங்களை வைப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்துவீராக அப்பா. நீங்க தொடுத மக்கள் உணரட்டுமே. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே. மந்திரம் செய்வனிகள் பெல்லிசனிகள் இருந்து விடுதலை செய்ய முடியாது. கெஞ்சுகிறங்க தாவே, கெஞ்சுகிறோம். கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்ய முடியாது. கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க சப்பா. என் பிள்ளைகள் படிப்பறலன்னு சொல்லி கலங்கியிருக்கிற குடும்பங்கள் கண்ணூக்கி பாருங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க தகப்பனே, தகப்பனே. எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சு பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணூக்கி பாருங்க. பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்க குடும்பத்தை ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே. சண்டை குழப்பத்தில் விடுதலை தாங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. தகப்பனே இறங்க முடியாது, கெஞ்சுகிறோமே. எங்களுக்கு மேல மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. கத்துடைய கிருபை நானும் அவங்களை தாங்க வேண்டுமப்பா. ஐயா படிச்சு வேலை இல்லையின்னு கலங்குற மக்களுக்கு வேலையை தர முடியாது செபிக்கிறோம். வேலையில எத்தனை பேர் ப்ரமோஷன் இல்லையான்னு சொல்லி கலங்குற மக்கள் வேலை ப்ரமோஷன் கிடைக்கணும், வேலை கன்ஃபார்ம் ஆகணுமையா. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையில உள்ளத்தில் வெளியிறங்குமா போச்சுங்க. ஆசீர்வதிங்க, தகப்பறைய பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஐயாமை துதிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் கர்த்துடைய கிருபை அவங்களை சூழ்ந்து பாதுகாக்கணும் ஐயா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க எஸ்அப்பா, எஸ்அப்பா திருமணம் நடக்க உதவிச்சிங்க அப்பா. குழந்தை பாக்கில்லா சகோதரி குழந்தை பாக்கிட்டு தாருமையா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்தரடி சென்னீரே. கர்ப்பத்தோட கனி உருவாக்கி குழந்தை கொடுத்தவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. அதிசயங்களை செய்யுங்க எஸ்அப்பா. கெஞ்சிரோ, கெஞ்சிரோ அப்பா. அப்பாமே நோக்கி நாங்கள் வந்தாடி கெஞ்சிரோம். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க. வேலையில அப்பாவை ஸ்தோத்திர உயர்வை தாரும். தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர. வேலையில கன்ஃபார்ம் ஆகாத மக்கள் வேலையில கன்ஃபார்ம் ஆகும் ஐயா. அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரை சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமை நோக்கி கெஞ்சிற பிரகாச மனக்கண்களை திறந்துடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய ஆவிக்குறி கண்களை திறந்து விடுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உண்மை அறியக்கூடிய கிருபை தர முடியாது செவிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். உன்னதாவில் சம்பூர்ண நிரப்புங்க. தேவாவில் நிரப்புங்க. தேவக்கில் நிரப்புங்க. தேவபலத்தில் இடக்கட்டுங்க ஆண்டவரே. ஐயா படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க முடியாது செவிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக கரம் தாங்கட்டும். அண்மையான காரியத்தை செய்யப்பா, தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா தொடுங்க. அப்பாவை நோக்கி கெஞ்சிரம் உள்ளத்திலையும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க. செவுள சாட்சியாய் மாற்றும் ஆசிர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரச்சர் ஏஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வரியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவ் ஆன 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என்னால நடக்க முடியாது, யூரின் போகும்போது ரொம்ப பெயின் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர்கிட்ட போய் நான் கன்சீவ் ஆகும் டெஸ்ட் பண்ற டாக்டர் டெஸ்ட் பண்ணும் போது எனக்கு யூரின்ல பாக்டீரியாவோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவு பார்த்தா மில்லியன்ல அளவுல இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது டெலிவரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக கூடாது, கம்மி ஆகணும், பாக்டீரியாவோட அளவு கம்மி ஆகணும், இல்லனா அது வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா கிட்னிக்கு இல்லனா யூட்ரஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப வலியில கஷ்டப்பட்டேன். அந்த இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்காக டாக்டர் எனக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. டேப்லெட் சாப்பிட்டும் எனக்கு அந்த வலி நிக்கல, என்னால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க. இதை நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு இது ஒரு டைமும் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 times டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8வது மாசம் ஆகும் போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்ட்ட வந்து ஜெபிக்கலான்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கு என்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில் கேட்டாங்க. நான் 5 times அப்படி சாப்பிட்ட டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்ப மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன். அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறணும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசேரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8th month அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோம்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 days தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9th month எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: கர்த்தர் வேதம் சொல்லுது. அவர் சங்கீதக்காரர் எப்படி இருந்தா தான் வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிற வசனத்தை வாசிக்க, பிரியத்தோட வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும், வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசும். ஆண்டவரே நமக்கு பிரியமானவங்க லெட்டர் எழுதிட்டாங்கன்னா என்ன செய்வோம்? எத்தனையோ தர வாசு வாசு வாசு பாப்பா இல்லையா? அப்ப இதை எழுதி கொடுத்தது யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை என்ன செய்யணும்? வாஞ்சியோடு தாகத்தோட வாசிக்கணும். ஈசாக்கு அப்படித்தான் வாஞ்சி தியானமா இருந்தாராம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உன் வேதத்துல எவ்வளவு எவ்வளவு பிரியமா இருந்த அதுதான் என்னுடைய நாள் முழு என்னுடைய தியானம். நீங்களும் தியானிக்கிறீங்களா வசனத்தை? இல்ல ஒரே வசனம் இல்ல ரெண்டு வசனம் வாசித்து விட்டுறம்மா? பைபிளை எப்படி இங்க வாஞ்சியோடு வாசிக்கிறீங்க அருமையானவர்களே? உங்களுக்கு இருதயத்தை பாருங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறோம். இருதயத்தை நம்ம கேட்டு பார்த்தா தெரியும். வேதத்தை வாசிக்கணுமே, ஐயோ வாசிக்காட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, ஏதாவது குழப்பாயிருமா, அப்படி வாசிக்கிறோமா? இல்ல என் தேவன் என்னோட பேசணும், என் ஆண்டவர் என்னோட பேசணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் தேவன் என்னோட பேசணும்னு சொல்லி வாஞ்சியோட வாசிக்கிறீங்களா? வேதத்து மேல தாகம் வாஞ்ச இருக்குதா? இல்லைன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்படி ஆண்டவர் சங்கீதக்காரர் சொல்ற வேதத்து மேல எவ்வளவாய் பிரியமா இருக்கிற அதே நாள் முழுது எனக்கு தியானம்னு சொல்றாரு. அப்படி ஒரு வாஞ்ச எனக்கு தாரும், அப்படி ஒரு எனக்கு தாகத்தை தாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா தேவன் நமக்கு அந்த வாஞ்சியை தருவார். அப்படி ஒரு வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும். முதல் ஆபிரகாம தேவன் ஆசீர்வித்தார், ரெண்டாவது ஈசாக்கு தேவன் ஆசீர்வித்தார், மூன்றாவதாக ஆதியம் புஸ்தகம் 32 அதிகாரம் 29 வசனம்.
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்,
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்
1: என்று கேட்டான்.
0: அதற்கு அவர்
1: நீ என் நாமத்தை கேட்பானேன்,
0: நீ என் நாமத்தை கேட்பானே
1: என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: ஆபிரகாம் பார்த்தா கீழ்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டாரு. ஈசாக்கை பார்த்த ஈசாக்கு என்ன பண்ணாரு? எப்பயும் தியானம் பண்ணி கொண்டே இருந்தார், வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தார். மூன்றாவது யாக்கோபு என்ன கொண்டு இருந்து பாருங்க, ஆசீர்வித்தலுடைய நாம நினைச்ச மாட்டேன், உண்மை போக விட மாட்டேன். 26 வசனம்.
1: நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார்.
0: அதற்கு அவர்
1: நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய,
0: நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
1: உண்மை போக விடேன் என்றான்.
0: உண்மை போக விடேன் என்றார். பாத்தீங்களா, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நினைச்ச மாட்டேன், உண்மை போக விடமே மாட்டேன். அப்ப போராடி செபிக்கிறது ஒரு கோணம் அவருக்குள்ள இருந்தது. யாக்கோபு
1: பிந்தி தனித்திருந்தான்.
0: அப்பொழுது ஒரு புருஷன்
1: பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவருடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சொலுக்கிற்று.
0: போராடி செவிச்சிருக்கிறாரு. எப்படி செவிச்சாரு? போராடி செவிக்கணும். நம்மளும் கூட பாருங்க, நம்ம செபத்தில் செவிச்சிட்டோம் விட்டுட்டோம்னு விட்டுறக்கூடாது. போராடி செவிக்கணும். அன்றைய பாதத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி செவிக்கணும். செவிக்க முடியாது, சில நாள் எந்திரிச்சா செவிக்க முடியாது. காலை எந்திரி செவிக்கும் போது தூக்கம் பலவீனம் அதிகமா இருக்கும், அதை விட்டுறக்கூடாது. போராடி செவிக்கணும். நம்ம போராடி செவிக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்திருந்தாரு, அவர் வந்து தேவனை விசுவாசித்தாரு, சிறையா மாறினாரு. அது மாத்திரல தேவன் அவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வித்தார். ஈசா கிடைச்சாரு. தேவன் வசனத்து மேல என்ன எப்படி இருந்தாரா? தியானமா இருந்தார். இவர் யாக்கோபு போராடி செபிக்கிறாரு. ஓசியன் புஸ்தகம் 12:4 வசனம்.
1: அவன் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டான்.
1: அழுது அவரை நோக்கி
0: என்ன செஞ்சாரா? கெஞ்சி இருக்கிறாரு. தூதனவருடைய போராடி மேற்கொண்டார். அது மாத்திர நம்ம எதுக்கு சும்மா ஏதோ ரெண்டு வாணிச்சர் ரெண்டு ஜபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. போராடி செபிக்கணும். தூதனாரோட என்ன செஞ்சார்? போராடி மேற்கொண்டார். அழுது கெஞ்சி இருக்கிறாரு. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தவர் என்ன செய்ய மாட்டேன், போகவே விட மாட்டேன். அப்படி ஆசீர்வதி போராடி செபிச்சாரு. நம்மளும் நீங்கள் நான் கூட போராடி செபிக்க வேண்டிய ஏதோ ஒரு ஜபம், ஏதோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் செபிக்கிறது இல்ல. நம்ம ஆண்டுகிட்ட ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளு சொன்னா இந்த உலகத்து ஆசிரியர் மாத்திரல, நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது?

0: இது பர்லோகத்துல இருக்கு. அப்ப இந்த பர்லோகத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த உலகத்திலேயே நம்ம செவிச்சா தான், அதுக்கு பேர் நம்ம செவிச்சாலும் பர்லோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? போராடி செவிக்கணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நம்ம குடியிருப்பு பர்லோகத்துல தான் இருக்கு இல்லையா. அதிலிப்பேர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது பாத்தீங்களா, நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கணும். இந்த உலகத்துல போராடி செவிக்கணும், போராடணும். ஆண்டவர் அவர் அழுது கெஞ்சினாரா, நம்மள அழுது கெஞ்சணும். நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? பரிசுத்த பவுல் என்ன எழுதி வச்சிருக்காரு பாருங்க, கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க,
0: இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள்.
0: பாத்தீங்களா எப்படி பண்ணணுமா? இடைவிடாம நீங்க சொல்லலாம், இடைவிடாம நீங்களும் வீட்டிலேயே இருக்கீங்க ஜபம் பண்ணலாம்னு சொல்லி. நாங்களே இப்படி வேலைக்கெல்லாம் போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு நினைக்கலாம். வேலை செஞ்சாலும் நம்ம இருதயத்துல கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு நாளும் கர்த்தரோடு இணைந்து செவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமங்களை ஆசீர்வதிப்பார். இடைவிடாம செவிக்கணும், ஸ்தோத்திரத்தோட ஜபத்தில் விழித்திருக்கணும். நம்ம செவிக்கணும், இடைவிடாம செவிக்கணும். ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவனை ஆசீர்வதித்தாரு. ஈசாக்கு வசனத்தை தியானித்தாரு. யாக்கோபுட்டு என்ன கொலை இருந்துச்சு? போராடி செபிக்கிற கொலை இருந்துச்சு. அதனாலதான் அவங்களே ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நம்மளும் தேவனிடத்துல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் சொன்னா, நம்மளும் போராடி செபிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாதிரி தியானிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றா அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்யும் போது நிச்சயமா நம்மளையும் ஆசீர்விக்க வல்லவராக இருக்கிறார். 4வதாக தாவீதை பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகம் 21:6
1: அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர்.
0: நித்திய ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்களை உள்ளவர் ஆக்குகிறீர். நித்திய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு தாவீது ராஜாவுக்கு. அவர் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, என்ன ஆசீர்விச்சாரா? நித்திய ஆசீர்வாதங்களால் அவரை ஆசீர்வித்திருக்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆசீர்வதிச்சு அவர் உயர்த்தினார். உங்களையும் என்னையும் நம்மளையும் ஒவ்வொருத்தரையும் கூட ஆசீர்வதிக்கணும் சொன்னா, நம்மள ஆண்டவரோடு இருக்கணும். தாவீது செய்த இது என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 21:1
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே,
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
0: உம்முடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
1: உம்முடைய ரட்சிப்பிலே,
0: ரட்சிப்பிலே
1: எவ்வளவாய் களி கூறுகிறார்,
0: எவ்வளவாய் களி கூறுகிறார். ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்ட என்ன? நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்லணும். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஆண்டவர் சொல்லணும். நம்ம கூட பேசணும், ஆண்டவர் கேட்டே இருக்கணும், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கனா இல்லைன்னா எனக்கு ஆமிங்க ஆண்டவரின் சொல்லி நம்ம கேட்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார், பூமிக்குரிய ஆசீர்வாதம் தருவார், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மள நிரப்புவார். பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், கத்திட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும், போராடி கேட்கணும். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரை சொல்லி கேட்கணும். அப்போஸ்தலர் நடையின் புத்தகம் 1:8
1: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது,
0: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
1: நீங்கள் பலன் அடைந்து,
0: நீங்கள் பலன் அடைந்து
1: எருசலேமிலும்,
0: எருசலேமிலும்
1: யூதேயா முழுவதிலும்,
0: யூதேயா முழுவதிலும்
1: சமாரியாவிலும்,
0: சமாரியாவிலும்
1: பூமியின் கடைசி பரியந்தமும்,
0: பூமி கடைசி பரியந்தமும்
1: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால்,
0: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால் பாத்தீங்களா, பூமி கடைசி இருந்து சாட்சியா இருக்கணும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நமக்கு கத்துக்கு சாட்சியா வாழ முடியும். ஆண்டவர் சொன்னார், படைசி நாள் மாம்சமான யாவர் மேல் ஆவிய ஊற்றி வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடுவடியின் புஸ்தகம் 2:17-18
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, இதுதான் கடைசி நாட்கள். அன்று சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம இந்த நாளில் கேட்கணும், ஆண்டவரே மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொன்னீங்களா, அப்ப நம்முடைய அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும், தேவையான ஆவியானவர் எனக்குள்ள தங்கணும், எனக்குள்ள வாசம் பண்ணணும், எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவ யாக்கோவை போல நம்ம போராடி செப்பிப்போமானால் கத்தர் நமக்கு அபிஷேகத்தை தருவார். அப்பதான் வெளிச்சரி எருசலேமிலையும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி இருந்தும் தேவனுக்கு சாட்சியா நம்ம வாழ முடியும். உலகத்திலே நம்ம ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம தேவன் ஆசீர்வாதத்தில் நிரப்பினார். ஈசாக்கு ஆசீர்வித்து பரவர அவர் பலத்தாரு ஆசீர்விச்சாங்க. யாக்கோப்பையும் தேவன் ஆசீர்விச்சார், நம்மள தாவீதுவும் தேவன் ஆசீர்வித்தார். என்ன ஆசீர்வாதம் பாருங்க, 1:4
1: இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது
0: என்னவென்றால்
1: நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல்
0: இஸ்ரேல் மேல்
1: அதிபதியாயிருக்கும்படி ஆண்டுகளின்

0: பின்னே நடந்த உன்னை
1: பாத்தீங்களா, தாவீது என்ன செஞ்சார், ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை
0: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து,
1: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து
0: நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து,
1: நீ போன இடமெல்லாம் உன்னோட கூட இருந்து
0: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
1: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி
0: பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு,
1: பெரியோர் நாமத்திற்கு
0: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்,
1: ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பாருங்க, ஒரு தாவீதா இருந்தாரு, இஸ்ரேல் பெரிய ராஜாவா மாற்றினார். ஹலிலூயா ஹலிலூயா. அவருக்கு எத்தனை சத்துரு, சவுல் எத்தனையோ தர அவரை கொல்ல பார்த்தாரு, ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவர் விடவே இல்லை. எல்லா அவருக்கு விரோதமா இருக்கிற மத்த மக்கள் கைக்கெல்லாம் விலக்கி காத்து பூமியில பெரிய ஒரு நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அவருக்கு தரிப்பித்தார். அதே போல நம்மளும் கூட இந்த உலகத்திலேயே நம்ம ஆசீர்விக்கப்படணும், பரலோகத்திலேயே ஆசீர்விக்கப்படணும் சொல்லி நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கீழ்ப்படியணும். அவரை போல ஆண்டவர் கீழ்படி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ உடனே கீழ்படியும், அவர் விசுவாசிக்கணும். ஈசாக்கு போல தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், யாக்கோபை போல போராடி செபிக்கணும், தாவீதை போல நம்ம என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் பரலோக ரட்சிக்கிறது நம்ம போக முடியும். இந்த உலகத்துல நம்ம நிச்சயம் ஆசிரியப்பார், இவ்வளவு ஆசீர்வாதம் இல்ல, மென்மேல உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வம் வருது கர்த்தருடைய சித்தம், ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்ல கொடுப்பாரு. ஆனா நம்ம ஆண்டு விட்ட போராடி செவிக்க கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
2: நாம் இருந்து நின்று ஆண்டவராய் கர்த்தர் நோக்கி பார்த்து இப்பொழுது அமைச்சவங்களை எடுக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு நம்ம கருமையான வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை நாம் ஒருவேளை விரும்பாமல் போனால் இந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போய்விடும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிட்டோம். 109 சங்கீதம் 17 வசனம் அப்படி சொல்கிறது, ஆசீர்வாதத்தை ஒருவேளை நம்ம விரும்பலனா அது நம்ம விட்டு என்ன ஆயிருமா, விலகி. சில சொல் ரொம்ப அப்படியே தாழ்மை, ஐயோ எனக்கு வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு வாங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதம் விரும்பலன்னா அது ஒண்ணு விட்டு தூரம் போயிடும். இன்னைக்கு சொல்லுங்க, விரும்பி கேளுங்க, ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும். அவர் சொன்னார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதித்தேன். கர்த்தர் ஆசீர்வித்த 4 விதமான பக்தர்களை நாம் பார்த்தோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வித்தார். காரணம், ஆபிரகாம் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்து, தேவனுக்கு அவர் நல்ல ஒரு சிநேகிதனாக இருந்து கர்த்தரை விசுவாசித்தபடியினால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாய், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். ஆம், நாமும் கூட இன்றிலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே நானும் உன் வேதத்தை இரவு பகலாய் தியானிக்க எனக்கு அந்த கிருபை தயவாய் தாரும் என்று சொல்லி ஈசாக்கை போல நாமும் தியான புருஷர்களாக, தியானம் செய்யக்கூடியவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா. மூன்றாவதாய், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் போராடி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். கண்ணீரோடு கெஞ்சி கர்த்தரிடம் போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். நாமும் கூட இடைவிடாமல் ஜெபிக்க நம்ம அர்ப்பணிப்போமா. எப்பொழுதான் நடந்தாலும், நின்றாலும், அமர்ந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும் ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியை தகப்பனே எங்கள் மீது ஊற்றும் என்று கேட்போம். கடைசியாய், தாவீது என்ற பக்தனை பார்த்தோம். தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது, கர்த்தருடைய வல்லமையிலே ஒரு மகிழ்ச்சியா இருந்தார், ரட்சிப்பிலே கழி கூர்ந்தார். எனவே ஆண்டவராய் கர்த்தர் ஆடு மேய்த்த மனிதனை ஆளுகின்ற ஒரு மாமனிதனாய் மாற்றினார். இன்றைக்கு நாமும் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கும் வல்லமை தாரும், என்னையும் உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி அதை திறந்து கேட்போமா.

கர்த்தர்லோகத்தையெல்லாம் கேட்போம். இன்று முதல் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, என் தொழிலை என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, பக்தன் தாவீதை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? அப்ப ஆபிரகாமை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவனாக உமக்கு சிநேகிதர்களா எங்களை வணைந்து கொள்ளும். ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவர்களா, வேத வசனத்தை தியானம் செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கின்றவர்களா எங்களை கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, போராடி ஜெபிக்கின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் தாரும். ஆண்டவரே, ஆமென். நாங்கள் இதே போல வல்லமையிலே வாஞ்சையா இருக்கணும். உங்க அபிஷேகத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். எங்களையும் கூட அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்வோமா? தேங்க்யூ லா தகப்பனே. இப்பொழுது எங்களோடு கூட அர்ப்பணம் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஆலையிலோ அப்படி ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வருவதாக. கத்தோடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீரே. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. அந்த ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது உங்க பிள்ளைகள் எல்லாரும் இது கடந்து வருவதாக. யாரையெல்லாம் ஆபிரகாமை போல என்னை மாற்றும், ஒரு கீழ்ப்படிதலாக எங்களை மாற்றும், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அப்பா சிநேகத்தை உம்மீது ஒரு அன்பை எங்களுக்கு தாரும். ஈசாக்கை போல நான் தியானிக்கணும், வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கணும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். நாம் இதின் போல வல்லமையில வாஞ்சலோ இருக்கணும்னு சொல்லி எங்களோட இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறாரோ, இப்போது அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. உங்க வல்லமையின் கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. ஆசீர்வதிக்கிற கரம், தொடுகிற கரம், விடுவிக்கிற கரம், உயர்த்துகிற கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். உங்க அனாயிட்டி இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. அர்ப்பணிக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆமா, கடைசியாக நாம் கேட்டது போல, ஆம், தாவீது சொன்னார், ஆண்டவரே வல்லமையில நான் மகிழ்ச்சியா இருக்கணும், உங்க ரட்சிப்புல நான் கழிக்கணும். அவர் ஆசை முழு உலகம் இல்ல, அவர் ஆசை முழு இருந்தது பரலோகம். ஹலேலூயா. பரலோகத்துல இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமையிலே அவர் மகிழ்ச்சியா இருந்தார். நாமும் சொல்லுவோமா, அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு வேணும். ஏதோ வெறுமையா நான் வந்து போவதில்லை. பரிசுத்தாம் வரும்பொழுது நீங்கள் பலன் பெறுவீர்கள் என்று சொன்னாரே, இப்ப சொல்லலாமா? என் மீது அந்த வல்லமை தாரும், அந்த வல்லமையின் அபிஷேகத்தை எனக்கு தரும். வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு அந்த அபிஷேகம் தாரும். ஆபிரகாமை போல சிநேகிதனா என்னை மாற்றும், ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவனா என்னை மாற்றும். ஆண்டவரே, யாக்கோபை போல போராடி ஜெபிக்க உடைய குருபை தாரும். தாவீதை போல அபிஷேகம் பெற்ற மனிதனாய் மனுஷன் என்னை மாற்றும். இறங்கட்டுங்க வல்லமை, வாய் திறந்து சொல்லுங்க, இறங்கட்டுங்க வல்லமை. இந்த பிள்ளைகள் எல்லாரும் இது வல்லமை கடந்து வரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை கடந்து வரட்டும் ஐயா, தகப்பன் எங்க வல்லமை இறங்கி வரட்டும். எல்லாரும் கேட்போம், என்ன நிரப்பும்,

0: மக்களும் மகத்துவத்தை மகிமை பார்க்கக்கூடிய கிருபை தர முடியா செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ள முடியா செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். ஆண்டவரே பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனந்திருவாத மக்கள் மனந்திருப்பணும், பரிசுத்தமாகாத மக்கள் பரிசுத்தமாக்கணும். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களைப் போல பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவத்தை இறங்கி வருது மாறுதல் மேல் வேற்றுமையான எந்த நிலையில் சொன்னீரு. அப்ப என்ன பலம் என்றாலும் குணமாக்கு, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் என்றாலும் குணமாக்குங்க ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தாங்க. சுகப்பிரசத்தை காத்திருக்க மக்கள் சுகப்பிரசத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கஷ்டப்படுற ஒவ்வொரு கண்ணீரையும் தொடங்கிய சப்பா சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரில் வேதனை இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலையும் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. கண்ணீர் துடைக்க முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா தொழில் செய்ய குடும்பங்கள் தொழில் செழிக்கட்டும், நல்ல தொழில் ஆசீர்வாதமார்களும் செழிக்கணும், தலைக்கணும், ஆசிரியத்தை உயர்த்துங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வத்தை உயர்த்தும் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். யாப்பேச ஆசீர்வித தேவனாய் காத்த அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் தொழில் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் கேசில வெற்றி கொடுங்க. கேசில இருந்து விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். அருமை பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. அண்டவே மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும். எத்தனை குடும்பங்கள் சண்டை குழப்பங்கள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. சிறு பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் பக்தியிலையும் தேவ கிருவையிலும் தேவ அபிஷேகத்தில் நிரம்பியிருக்கத்தக்கதா கிருவை தாரும். அண்டவரே மை துதிக்கிற வாலிபர்களை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க அண்டவரே. உன்னதாவில் நிரப்புங்க, தேவ பிரசன்னத்தால் நிரப்புங்க. பெரியவங்களை தொடுங்க, பெரியவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். எல்லார் உள்ளத்திலையும் அப்பா எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உண்மை போல எங்களை பரிசுத்தமாய் மாற்றும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லார் பேரையும் சீஃப் மினிஸ்டர் எழுதிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கனமாக்கி முக்கி சொல்லுறோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handupjesus.in. God bless you.

0: நீதிபதியின் புஸ்தகம் 23:18
1: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
0: நிச்சயமாகவே முடிவு உண்டு,
1: உன் நம்பிக்கை வீண் போகாது,
0: நம்பிக்கை வீண் போகாது. அம்மாறிமானவர்களே, நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எதற்கெல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ, என் ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி கேட்டு நினைச்சிருக்கலாம். ஒரு வேளைக்கு என் வாழ்க்கையில ஏன் எப்ப அற்புதம் நடக்கும், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்கலையே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா, அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, என் வாழ்நாள் முழுதும் கண்ணீர் தானே வடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா கத்தடி வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக உனக்கு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கத்தட்ட நீங்க நம்பளை நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. எதிர்க்கெல்லாம் நினைச்சிருக்கலாம், ஒரு வேலை கடனுக்காக நினைச்சிருக்கலாம், ஒரு வேலைக்கு குடும்பத்துல திருமணம் நடக்கணும், அப்படி எத்தனையோ காரியங்கள் நினைச்சிருக்கலாம். உங்க காரியங்கள் நிச்சயமா உங்களுக்கு முடிவு உண்டு. உங்க கத்தமல்ல நம்பிக்கை வச்ச நம்பிக்கை என்ன செய்யாது, வீணா போகவே போகாது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமர்த்தத்தை படைச்சவர், நீரூற்ற படைச்சவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர் தான். அவர்னால அவர் மேல வச்சு நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. உங்க நம்பிக்கை நிச்சயமா வீண் போகாது. உங்களுக்கு முடிவு நிச்சயமா, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அதுக்கு முடிவு நிச்சயம் உண்டு. கலங்காதீங்க, கண்ணீர் துளசிக்கோங்க. சங்கீத புஸ்தகம் 21:7
1: ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
0: கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்,
1: உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார்.
0: உன்னதமான தயவினால் என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படாதிருப்பார். உன்னதமான தயவு அவ்வளவு. ஆனால் ராஜா நம்பிக்கிறதுனால அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் ராஜா என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்படுவதில்லை. நிறைய பேர் சொல்ல, நான் நம்பி நம்பி வெக்கப்பட்டு போயிட்டேங்க. எவ்வளவோ அந்த மனிதரை நம்பணும், இவங்களை நம்பணும், அவங்க குடும்பத்தாரை நம்பணும், என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பணும், எவ்வளவோ வெக்கப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இங்க சொல்றாரு ராஜா என்ன, யாரை நம்பியிருந்தாரா, கத்தரை நம்பியிருந்தாரா. அவர் தயவினால என்ன செய்யல, அசைக்கப்படவே இல்லை. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அசைந்து போகல. அதே போல அருமையானவர்களே, இயேசுவை நம்பினீங்க, ஒரு நாள் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்பிக்கைக்கு நிச்சயம் உங்களுக்கு உங்க முடிவு நிச்சயம், உங்க முடிவுக்கு ஒரு அற்புதம் கத்தர் செய்வார். கலங்கே வேண்டாம், கத்தர் நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கத்தர் நம்பளுங்க, யாரும் எடுத்து மாட்டார், வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார். கலங்காதீங்க. சங்கீத புஸ்தகம் 22:4
1: எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
0: உங்களிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்,
1: நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர்.
0: பாருங்க, உங்க பிதா சங்கீதக்காரர் சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் நம்பினார்கள், என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சார் ஆண்டவர், நம்பினவங்களை விடுவிச்சார். நீங்க நம்பியிருக்கீங்களா, யாருமே விடுவிக்கலன்னு நினைச்சிருக்கீங்களா, எத்தனையோ மனிதர் நம்பி நம்பி மோசம் போன அவங்க நம்பின இவங்க நம்பின எனக்கு விடுவிக்கார் யாருமே இல்லை. நம்பியே கஷ்டத்துல பண கஷ்டத்துல கஷ்டப்படுறேன், கடன் பிரச்சனாலும் கஷ்டப்படுறேன், எனக்கு வாழ்க்கையில எதுவுமே நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா. சங்கீதக்காரர் சொல்றேன், பிதாக்கள் அவர் கத்திர மேல நம்பி இருந்தாங்களா, அவர் என்ன செஞ்சாரு, நம்பினவங்கள விடுவித்தார். உங்கள் வாழ்க்கையில் விடுவிப்பார். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, என்ன கண்ணீரா இருந்தாலும் சரி, உங்களை விடுவிக்க வல்லவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், நிச்சயமா உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா உங்களை விடுவிப்பார், கைவிடவே மாட்டார். நம் வானத்தையும் பூமியை படைத்தவர் நம்பி இருக்கிறோம், வானாதி வானவர் நம்பிக்கை, நம்மளை படைச்சவர் நம்பி இருக்கிறோம். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், கலங்காதீங்க. 23:21
1: அவருடைய பரிசுத்த நாமத்தை,
0: அவர் பரிசுத்த நாமத்தை
1: நாம் நம்பியிருக்கிறபடியால்,
0: நம்முடைய இருதயம்
1: அவருக்குள் களி கூறும்.
0: பாத்தீங்களா, கத்திர நம்பியிருக்கலாம், இருதயம் என்ன செய்யும், கத்திற்குள்ள களி கூறும். கலங்காதீங்க, கத்திர முழுமையா நம்புங்க. அவர் தான் நம்பத்தக்கவர். இந்த உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர் இல்ல, உலகத்தில் யாருமே நம்பத்தக்கவர். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நம்பத்தக்கவர். அவர் நம்பிருந்தா என்ன செய்வோம், களி நம்ப இருந்தா என்ன செய்யும், களி கூறும். நிச்சயமா நம்ம அவர் நம்பினோம்னா நம்ம இருதயம் ஒரு நாள் களி கூறும். அல்லேலூயா. ஏற்பாடு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, எனக்கு எல்லாமே நீங்க தான். 71:5
1: கர்த்தராகி ஆண்டவரே,
0: கர்த்தராகி ஆண்டவரே,
1: நீரே என் நோக்கமும்,
0: நீரே நோக்கமும்,
1: என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன்,
0: நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா, தாவீது பாருங்க, சிறு வயது தொடங்கி யார நம்பினாரா, யார நம்பினாரு, கர்த்தர் நம்புறார். அதனால என்ன செய்யறார் பாரு, நீரே நம்பி நீரே நோக்கமும் திருவைத்தும் உண்மையை நம்பி இருக்கிறேன்னு சொன்னார். அதனால அவர் என்ன செஞ்சாரு, ஆடு மேய்ச்சி தாவித எப்படி மாத்திட்டாரு, பெரிய ராஜாவா மாத்தினாரு. அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் கர்த்தர் உண்மையா நம்பிருந்தீங்கன்னா உங்க வாழ்வுக்கு பெரிய உயர்வு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் முழுமையா நம்பணும், உங்க வாழ்வில் பெரிய உயர்வு உண்டு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அவர் நம்பினவங்களை யாரும் வெக்கப்பட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. சரி, நான் கர்த்தர் நம்பின பக்தர்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் கர்த்தர் நம்புறவங்க யாரெல்லாம் எப்படிலாம் ஆசீர்வாதம் தெரிஞ்சாங்க, எப்படிலாம் கர்த்தர் நம்புறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 37:5.
1: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து,
0: அவர் மேல் நம்பிக்கையாயிரு,
1: அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்,
0: நம் வழி அவற்றை ஒப்புரச்சு. ஆண்டவரே, எனக்கு நீர் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, என்னை முழுமையா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே நீர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையா ஒரு கர்த்தரை ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்க பாதியும் உலகத்துல பாதியும் இருக்கக்கூடாது. உன் வழியோ கர்த்தரத்துல ஒப்பு, என் வழி இல்ல ஆண்டவரே, நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் ஒவ்வொரு நாள் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் கர்த்தரை நம்ம வழியை ஒப்புவிக்க வேண்டும். எப்படி வைக்கணும், மனப்பூர்வமா ஒப்புவிக்க வேண்டுமா. நியாயாதீதின் புஸ்தகம் 5:9.
1: ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுக்க இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இதயம் நாடுகிறது.
0: பாத்தீங்களா, மனப்பூர்வமான ஒப்பு கொடுக்கணுமா. கர்த்தத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும், மனப்பூர்வமா, இயேசு நீர் தான் எனக்கு, நீர் தான் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, நீங்க தான் குடும்பத்தை நடத்தணும், நீங்க தான் குடும்பத்திற்கு தடைகளை மாற்றணும், நீங்க தான் கடன் அடைச்சி தரணும், நீங்க தான் கண்ணீர் துடைக்கணும், நீங்க தான் பிள்ளைகளுக்கு நல்ல மேரேஜ் நடக்கணும், எங்களுக்கு குழந்தை பாக்கி நீங்க தான் தரணும், எல்லாமே நீங்க தான். என்னால முடியாது, உங்களால தான் முடியும். என் பிள்ளைகள் நல்ல மதிப்பெல்லாம் பாஸ் பண்ணணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என் பிள்ளைகள நீங்க தான் வளர்த்து தரணும், எனக்கு ஒன்னும் ஞானம் இல்லை, என் பிள்ளைகள் நல்லா வளர்த்து தரணும் ஆண்டவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா கர்த்தர் கர்த்தர் நம்மள என்ன செய்யணும், ஒப்பிட்டு அவர் மேல என்ன செய்யணும், நம்பிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரே நம்பணும், நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் எனக்கு, நீங்க தான் ஏசப்பா என்ன உடத்துல ஒப்பு கொடுக்குறேன், நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் எனக்கு நம்பிக்கை ஆண்டவரே, இந்த உலகத்துல வேற எந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 12:1.
1: அப்படி இருக்க சகோதரரே,
0: நீங்கள்
1: உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று,
0: தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
1: தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்
0: கொள்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளுக்கு நம்ம சரீரங்களை ஆண்டவர் கர்த்தரில் சீவப்பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கை இருக்கணும், கட்டாயம் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வாய்க்க பண்ணுவார். வாய்ப்பு பண்ணாரு, பண்ண மாட்டாரா, நிச்சயமா வாய்ப்பு. எங்க அப்படி சொல்றவங்களா, அலையிலே சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்கீங்க. அலையிலூயா. உங்க வழிகளை கர்த்தரத்துல ஒப்புவித்தார், நம்பிக்கையா இருங்க. அவருக்கு அப்ப என்ன செய்வார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரீரத்தை நினைச்சு சீவப்பலியா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே, என் சரீரத்தை உங்களை கர்த்தரை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்க காரியங்களை என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி மாத்துவார், என்ன தடை இருந்தாலும் மாத்துவார், என்ன பிரச்சனை மாத்துவார். அவரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாதி உலகத்துல பாதி கர்த்தருக்குல, முழுமையா கர்த்தரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர்ல சொல்றாரு, ரோமர் 6:19.
1: உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம்,
0: மனுஷர் பேசுகிற பிரகாரமாய்
1: பேசுகிறேன் அக்கிரமத்தை
0: நடப்பிக்கும்படி
1: முன்னே நீங்கள்
0: உங்கள் அவயங்களை
1: அசுத்தத்திற்கும்
0: அக்கிரமத்திற்கும்
1: அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது
0: பரிசுத்தமானதை நடக்கும்படி
1: உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள்.
0: அவயங்களை முழுமையா கர்த்தரத்துல நீதிக்கு அடிமையா ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமா அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்களை செய்வார். கர்த்தரத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கணும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையாலும் மாத்துவார், என்ன கஷ்டம் இருந்தாலும் மாத்துவார். அவர்கிட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும், அவ்வளவுதான். முழுமனதோடு நம்பிக்கை இருக்கணும், மனப்பூர்வமா ஒருத்தர் ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு, உங்க கஷ்டங்களை மாத்தி உங்க வாழ்க்கையில செழிப்பை தருவார். கர்த்தர் நம்புறவங்க செழிப்பாங்க. ஒரு வசனம் தெரியுமா உங்களுக்கு, வாசித்து பாருங்க. நீதிமொழி புஸ்தகம் 28:25
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: செழிப்பான்.
0: செழிப்பான். கர்த்தரை நம்பினா எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? செழிப்பா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீரே என் நம்பிக்கை. அதனாலதான் அவர் ராஜாவா மாத்தினார், வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றினார். நீங்க கர்த்தர் முழு மனதோடு நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கையை செழிப்பா இருப்பீங்க. சங்கீதத்தின் நீதிமொழி 29:25 பாருங்க. கர்த்தர் நம்பர் உயர்ந்த அடைத்தில் வைக்கப்படுவார் சொல்லி.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: உயர்ந்த அடைத்தில் வைக்கப்படும். கர்த்தர் உங்களை எப்படி வைப்பாரு? உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி வைக்க போறாரு? உயர்ந்த அடைக்கலத்துல. ரெண்டாவதாக கர்த்தர் நம்புறவங்க எப்படி இருப்பாங்களா பாருங்க. சங்கீத புஸ்தகம் 4:5
1: நீதியின் பழிகளை செலுத்தி,
0: நீதியின் பழிகளை செலுத்தி
1: கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்.
0: கர்த்தர் மேல் நம்பிக்கை. நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணும்? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நீதியின் பழி ஒவ்வொரு நாளும் செலுத்தணும். கர்த்தரே நீதியின் பழியை செலுத்தணும், ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, நிறைய பேர் பார்க்க, நிறைய மக்களை பார்க்கிறோம், குடிக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அவங்க கேட்டு பாருங்க, நான் கர்த்தர் தாங்க நம்பி இருக்கிறேன் அப்படின்னு தான் அற்புதம் நடக்காது. பாருங்க, நிறைய பேர் பாவெல்லாம் செய்வாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் தான் நம்பியிருக்கங்க, அவர்னா எனக்கு கண்ணை முழிச்சு பார்க்கவே இல்லை, எனக்கு என்ன கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு, வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்தான் அப்படின்லாம் சொல்றாங்களா. அதங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்யணுமா? நீதியின் பழியை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கை. நிறைய பேர் சொல்லுங்க, என்ன கர்த்தர், எனக்கு கண்ணை முழிக்கவே இல்லை, நான் அவர் தாங்க இறம் போல் நம்புறேன், அவர் தாங்க நான் கும்பிட்றேன், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே காணப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதான் சொல்றாரு, நீதியின் பழிகளை செலுத்தி என்ன செய்யணுமா? கத்துற அவர்களால் என்ன செய்யணும்? நம்பிக்கையா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம செவிக்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரையும் துதிக்கிறோம், மகத்துமுள்ள ராஜாவையும் துதிக்கிறோம், மகிமின் தேவனையும் ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையும் துதிக்கிறோம். ஆண்டவரையும் நோக்கி நாங்கள் மன்றாடி செவிக்கிறோம். வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. மந்திரம் சேவனைகள், பெல்லிசனைகள் எல்லாம் உடைச்சு போடுங்க. ஆண்டவரையும் துதிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புத செங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும் ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் குணமாக்கும், என்ன வேலை இருந்தாலும் குணமாக்கும் ஏசப்பா. மந்திரம் சேவனைகளை உடைத்து போடுங்க, பிசாசுகள் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும், கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்ய, கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை நீக்கிற முடியா செவிக்கிறோம். குடிக்கிற குடும்பங்கள் விடுதலை தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்கப்பா. உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பீங்க, ஆசீர்வச்சு உயர்த்த முடியா செவிக்கிறமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, சமாதானம் சந்தோஷம் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, கட்சியுடைய கரம் தாங்கட்டும் அப்பா. வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிற மக்களுக்கு அப்பா, வெளிநாட்டு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்க. காலேஜ் சேர்ற மக்களுக்கு காலேஜுக்கு போக வேண்டிய பணத்தேவைகள் பொருளாதார சந்திங்கப்பா. நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிற மக்கள் ஃபீஸ் கட்ட கிருபை தாரும். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடிய ஆட்சியங்களை செய்யுங்க. என்றவரே அப்பாமை ஸ்தோத்திரம். கர்த்தடத்தில் மன மகிழ்ச்சியாரு, இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளிச்சியுமே. அவர் இடத்துல ஒப்புவித்து காரியத்தை அவர் மேல் நம்பிக்கையாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்க. அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. பலத்த அற்புதங்களை ஆசீர்வாதத்தை நீர் கட்டளட முடியா செபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய்க்கிற தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மாய்க்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம செவத்தை கர்த்தர் கேட்டிருக்காரு, சோர்ந்து போகாதீங்க.
2: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி ஆண்டர்ஜீசஸ்13.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தரிக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தரிக்கிறவையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, சிஸ்டர் எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு 6 அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா 6 அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும், இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படிதான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2:7.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராகிய தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். நான் கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயிர்வில்லை, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க. உயிரை கொடுத்து கத்துறாங்க. தொண்டை கட்டிட்டு போனாலும் கூட கத்துறாங்க இல்லையா. நம்ம ஜீவனுள்ள தேவனை என்ன செய்ய துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வில்லையா, தேவனை கத்த நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது. என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48. 48வது வசனம்.
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்,
0: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்
1: என்னை நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு,
0: கொடுமையான மனுஷனுக்கு
1: என்னை தப்புவிக்கிறீர்,
0: என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷன் விலைக்கு என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். பிசாசுக்கு என்ன செய்ய? விலைக்கு நம்மளை என்ன செய்யறா? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்க வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்து நல்ல ஐஸ்வர்யத்துல உயர்வை தருவார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்ம உயர்த்து நாம என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:3-4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
0: என் தலையை எரிசிறாரா? உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனால் சங்கீதக்காரர் நீர் என் தலை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். ஆனால் என்ன செஞ்சாரா? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவன் நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மள உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான உங்க இயேசுவின் கரத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? கட்டாய உயர்வை தரப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாம இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்கார சொல்றாரு பாருங்க, 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம் பிரச்சனை என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கட்டாயம் அவர் கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவுலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திர பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புற. வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டு கொடுத்துருக்காரு, 2.5 மணி நேரம் ஜெபிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. இப்ப காலம் கடைசி நாளில் வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145வது சங்கீதம் 18வது வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறத நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்க எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார், உங்க பக்கத்துல, நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சு தருவாரு, பந்திர செய்யணையா, நம்மளை யாரு வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு கதட்டுறாங்களா, ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி உண்மையாய் அவரை நோக்கி பண்ணும். உண்மையா நம்ம அவரை நோக்கி கொடுப்போம். நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாகமோ 4:7
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல.
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல.
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: சமீபமாய் பெற்றிருக்கிற
1: வேற பெரிய ஜாதி எது?
0: வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளும் போது நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறார். அவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த போலவங்க சொல்லியிருக்கிறாரு, எடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாத்த முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தரின் தெரிஞ்சிட்டார், நான் அவர் தெரியல, அவரையும் என்ன தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்ன ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையெல்லாம் நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறை இல்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி செபிக்கணும்? அவரை இடவிடாம செபிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர்.
0: தலைய உயர்த்துகிறவா இருக்கிறீர்.
1: நான் கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தர் நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தர் நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதான் பரிசுத்த போல சொல்லிட்டாரு, இடவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு உயர்வு வரும், கண்ணீர் துடைப்பாரு, கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவளுக்கு உயர்வு பள்ளி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும். நீதியின் பாதையில் நடக்கணும். வேணும் நீதியா, நான் நீதியா வாழணும் ஆண்டவர. என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவர. நீதியா இருக்கணும் ஆண்டவர. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம்ம நீதியா இருக்க வேண்டும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் நீதியா இருக்கணும் ஆண்டவர், நீதியா வாழணும் ஆண்டவர. ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி
0: நான்
1: அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும் ஆண்டவர. நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்க பையனை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாயை மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7
1: அவர் தம்முடைய கண்களை,
0: அவர் தம்முடைய கண்களை
1: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட
0: ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில் எதுலையும் குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்கும் சொல்லுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார். தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். சேப்பணுமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மீ துதிக்கிறோம், கர்த்தாவே மீ ரோஹித்து பிடிக்கிறோம், கருணை கடலே மீ துதிக்கிறோம், கர்ண சமுத்திரமே மீ துதிக்கிறோம். வாங்க சப்பா, வாங்க வாங்க வாங்க. உடைய பிரசனோட மகிமைங்களை மூடட்டும், உடைய அக்கிரி மூடட்டும். பகல் மேகஸ்தமத்தினாலும் இரவில் அக்கின் சமுதிரம் வழிநடத்தங்கள் பரலோக தகப்பனே. அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும். ஒவ்வொரு அப்படியாக ஆசீர்வித்து வழிநடத்த முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா கர்த்தாவே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுற வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே ஆற்று பலவீனமற்ற மக்களை ஆற்றை தொட்டு சுகமாக்கு. நோயில கஷ்டப்படுற மக்களை நோயில குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஆற்றை குணமாக்குங்க, கிட்னியை குணமாக்குங்க, முதுவலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாவே ஸ்தூத்திரம். கை கால் வலியெல்லாம் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாவற்றையும் ஏசு கர்த்த நாமத்தில் உடைத்து போடுகிற சுவாமி கர்த்தாவே. உங்க பிள்ளைகளை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. சுகமாக்க கண் பார்வை குறைவுள்ள மக்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க. கண் பார்வை தாருமாண்டவரே. கண்ணில் வலியை எடுத்து போடுங்கப்பா. பெரிய காரியத்தை செஞ்ச சப்பா. கண் பார்வை கம்மியா இருக்கிற மக்களுக்கு கண் பார்வை நல்ல பார்வை அடைய கிருபிச்சு முடியா செபிக்கிறோம். ஆண்டவரே கண்ணை உண்டாக்கினவர் காணவரோ என்று சென்னீரே. நீங்க தானே ஆண்டவர் கண்ணை உண்டாக்கினீங்க. கண் பார்வை நல்ல தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் தேவன் ஆசீர்வதிங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தரணும். கடன் பிரச்சனையோடு மக்களுக்கு விடுதலை செய்யணுவையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தரும். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்களுக்கு பசுத்தேன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க. அக்கினியை போடுங்க ஆண்டவரே. பிரிந்து குடும்பத்தை இணைத்தரலும். தேவ பிரசனத்துல மூடிக்கொள்ளும். தேவ அக்கில மூடிக்கொள்ளும். எங்க சிறு பிள்ளைகள் தம்பி தங்கைகளை நல்லா படிக்கணும். ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, பக்தியுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. வாலிப சகோதரர்கள் ரஜிமப்பா அவர்கள் உங்க மண்டி இழுத்துக் கொள்ளும். உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. உங்களோடு இணைத்துக் கொள்ளும். உங்களை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. நீங்க அப்படி செய்யப்பருக்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீரோ பரவப்பிதாவே. ஆமே கர்த்தர் நம்ம செலுத்த கேட்டாரு. சந்தோஷமா இருங்க
1: அன்பு நேயர்களே. உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆஃப் பரோடா குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர். 1-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
3: என்னுடைய பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12 கீழ் 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-24-35. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, God bless you.

0: கட்டாயம் உணர்த்துவார். அல்லேலூயா. நிச்சயமா உணர்த்துவார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, உணர்த்துவார். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டும். யாசாயின் புஸ்தகம் 28:26
1: அவனுடைய தேவன்,
0: அவனுடைய தேவன்
1: அவனை நன்றாய் போதித்து,
0: நன்றாய் போதிப்பார். நம்ம தேவன் எப்படி பெற்றவர், நம்ம நன்றாய் போதித்து
1: அவனை உணர்த்துகிறார்.
0: அது உணர்த்துகிறார் பாத்தீங்களா, நன்றாய் போதிக்கிறது. ஆண்டவர் கருத்துல ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இந்த பொல்லாங்க நிறைந்த உலகத்துல வாழ்றாண்டு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் உபத்திரங்களும் பாடுகளும் அசுத்தமான காரியங்களும் அதிகமா நடந்து கொண்டிருக்க. ஆண்டவர் நான் எப்படி உலகத்துல வாழணும்னு கேட்டா ஆண்டவர் நன்றாய் போதித்து நம்மள என்ன செய்யறாரா, உணர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் சத்தத்துக்கு நம்ம செபி கொடுக்கும் போது போதிக்கிறார், நம்மளை உணர்த்தி நம்ம கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா. கலங்க வேண்டாம். இரண்டாவதாக லூக்கான சுவிசேஷம் 17:28-30 வாசிப்போம்.
1: லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்.
0: லோத்தினுடைய நாட்களில் நடந்து போதும் நடக்கும்.
1: ஜனங்கள் புசித்தார்கள்,
0: ஜனங்கள் புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்டார்கள்,
1: கட்டினார்கள்,
0: கட்டினார்கள்.
1: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே,
0: லோத்து சோதோம் விட்டு பெறப்பட்ட நாளிலே
1: வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து,
0: அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து
1: எல்லாரையும் அழித்து போட்டது,
0: எல்லாரையும் அழித்து போட்டது.
1: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்,
0: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்
1: அப்படியே நடக்கும்,
0: அப்படியே நடக்கும். பாத்தீங்களா, புசிக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த நிறைய பேர் என்னன்னா புசிக்கிறது தான், நிறைய புசிக்கிறது, அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள். எங்க பாருங்க, சின்ன பிள்ளைகள் 10வது படிக்கிற பசங்க கூட இப்ப என்ன செஞ்சாங்க, குடிக்க ஆரம்பிச்சாங்க. குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்டார்கள்,
1: கட்டினார்கள்.
0: இப்ப எங்க பாரு, வீடு கட்டுறது இந்த காரியம் இப்ப நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தேவக்குமாரா இயேசு கிறிஸ்து வரப்போறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன செய்யணும், வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அவரை சந்திக்க நம்ம தகுதியா இருக்க வேண்டும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உண்மை சந்திக்க எனக்கு தகுதி படுத்துங்க. ஆண்டவரே உண்மையோடு நான் இருக்கணும். ஆண்டவரை எப்பவே நான் உண்மோடு இருக்கணும். உங்க வீட்டில் நான் என்ன செய்ய, வலதுறையும் சாயக்கூடாது, இடபுறையும் சாயக்கூடாது, முடிபெறிந்தவன் உங்களை நிலைச்சிருக்கணும் சொல்லி நம்ம கேட்கணும். ஒரு நாள் நிலைச்சிருந்தப்போ அதை முடிபெறிந்த நிலைச்சிருக்கணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் நிச்சயமா நமக்கு செய்வார். லூக்கான சுவிசேஷம் 17:31
1: அந்த நாளிலே,
0: அந்த நாளில்
1: வீட்டின் மேல் இருப்பவன்,
0: வீட்டின் மேல் இருக்கிறவன்,
1: வீட்டில் உள்ள,
0: வீட்டில் உள்ள
1: தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக,
0: தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக
1: இறங்காமல் இருக்க கடவன்,
0: இறங்காமல் இருக்க கடவன்,
1: அப்படியே,
0: அப்படியே
1: வயலில் இருக்கிறவன்,
0: அப்படியே வயலில் இருக்கிறவன்,
1: பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன்,
0: பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். பாத்தீங்களா, பின்னிட்டு திரும்ப கூடாது. நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்துட்டோமா, பின்னிட்டு பார்க்க கூடாது. அவங்களே இப்படித்தானே இருக்காங்க, இவங்களே இப்படித்தானே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. மேல இருக்கிறவங்க கீழே இறங்கி பார்க்க கூடாது. உன்னதமான நிலைக்கு கர்த்தர் நம்ம எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாரு. நம்ம வந்து என்ன செய்யறோம், பின்னால நிலைக்கு நம்ம நோக்கி பார்க்கவே கூடாது. ஆண்டவர் நோக்கி போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுல பின்வைத்தக்கால் பின்னோக்க கூடாது. ஆண்டவர் வலுவரும் எழுவரையும் சாயவே கூடாது. அவர் மக்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடறி போயிடக்கூடாது. இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சனங்கள் தான் வாழ்றாங்க. நம்ம அதை பார்த்து சோர்ந்து போக கூடாது. நம்ம கர்த்தருக்காக ஒரு நாளும் அவரை நோக்கி, அவரை முன்னைத்துக்கள் அவர் பின்வாங்காதபடிக்கு அவரை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவரை இயேசுக்கு முன்னாலேயே எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லி வச்சிருக்காரா இல்லையா, சொல்லி வச்சுட்டாரு. அதனால நம்ம எதுவுமே நினைக்கூடாது. அதுதான் அங்க யோவுல சொல்றாரு, நம்முடைய அக்கிரமத்தை என்ன செய்ய நினைக்கவே கூடாது. யோவு 36:21
1: அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும்.
0: பாவத்திறமை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சிட்டோம், திரும்ப அந்த வழிக்கு என்ன செய்ய, திரும்பாதபடிக்கு என்ன செய்யணுமா,
1: எச்சரிக்கையா,
0: எச்சரிக்கையா இருக்கணும். பல பாவத்துல அறிக்கிட்டு இருக்கோம், உண்மைதான் அறிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். அது மாத்திர அறிக்கிட்டு திரும்ப என்ன செய்யக்கூடாது, பல வழிக்கு போயிடக்கூடாது. முதல்ல நம்ம அறிக்கிட்டோம், ஆண்டவரோடு ஒப்புறாயிட்டோம், திரும்ப பழைய வழிக்கு நம்ம போகக்கூடாது, அக்கிரமான வழிக்கு போகக்கூடாது. என்னென்ன சொல்றாரு பாருங்க, அக்கிரமம் எதை குறிக்குது பாருங்க. கலாத்தியர் புஸ்தகம் 4:10
1: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க,
0: நீங்கள் தேவனை அறிந்திருக்க
1: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
0: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க
1: பலனற்றதும்
0: பலனற்றதும்
1: வெறுமையானதுமான
0: வெறுமையானதுமான
1: அவ்வழிபாடுகளுக்கு
0: அவ்வழிபாடுகளுக்கு
1: நீங்கள் மறுபடியும் திரும்பி
0: மறுபடியும்
1: அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புவது எப்படி நாட்களையும் மாதங்களையும்.
0: எத்தனை பேர் மாதம் பாக்குறோம், நாட்கள் பாக்குறோம், இது செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்ல, இது புதன்கிழமை நல்ல நாள், எத்தனை பேர் நாட்களை பாக்குறோம், எத்தனை பேர் மாசங்களை பார்க்கிறோம், ஆடி மாசம் நல்ல நாள் இல்ல, அப்படியே எத்தனை பேர் பாக்குறோம். அப்படி இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க,
1: நாட்களையும்
0: மாதங்களையும்
1: காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறார்களே,
0: வருஷங்களையும் பார்க்கிறார்களே. இந்த வருஷம் எட்ட வருஷம் திருமணம் ஆகக்கூடாது அப்படிம்பாங்க, சில சொல்லுவாங்க இந்த வருஷம் எட்ட வருஷம் திருமணம் நடக்க கூடாது, முப்பது ரெட்ட வருஷம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க இந்த வருஷம் நல்ல வருஷமே இல்லை அப்படின்னு. எத்தனை பேர் பாக்குறோம் காலங்களை, எத்தனை பேர் பார்க்கிறோம் நம்ம நாட்களை பார்க்கிறோம், நேரங்களை பார்க்கிறோம். அருமையானவர்கள், அப்படி யாரும் பார்க்கறவங்கள இருந்தா கட்டாயம் மனம் திரும்பிடுங்க. ஆண்டவரே நான் பார்த்து தப்பு, ஆண்டவரே என் உள்ளங்களை மாற்று, ஆண்டவரே என்ன காலங்களை பார்க்கறேனே, இன்னும் நேரங்களை தலை பார்க்கிற ஆண்டவரே என்னை மாற்று, ஆண்டவரே கத்திற்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடிக்கலாம் அதான் நல்லது. நேரத்தை பாக்குறது, காலங்களை பாக்குறது, மாசங்களை பாக்குறது, இந்த கிழமை நல்ல கிழமை இல்ல, இது எல்லாம் கத்திர படிச்ச நாள் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். கர்த்தர் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். நீங்களே ஆதி அம்மா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நல்லது என்று கண்டார் கர்த்தர். ஒவ்வொரு காரியத்தையும் படைச்சிட்டு இது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் சொல்லி கர்த்தர் சொல்லிக் கொண்டே வருவார். ஹல்லேலூயா. நம்ம இது நல்லது இல்லை, இந்த செவ்வாய்க்கிழமை இது ஆடி மாசம் இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தருக்குள்ள வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் முழுமையா பற்றி பிடிச்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவங்களை நிறைவேறி கொண்டு இருக்குது. இன்னும் பழைய காலத்துக்கு அடிமைப்பட்டிருப்போமானால் கர்த்தர் வரும்போது எப்படி அவர் ராஜ்யத்து போக முடியும்? அறிமானங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பழைய வாழ்க்கையிலே பழைய எண்ணங்களே இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் வரிக்கு எப்படி நம்ம போக முடியும்? அதனால நம்ம வழி விட்டு அணிந்திருக்க வேண்டும். பழம்புல வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரம் 40வது வசனம்.
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து
0: ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் வழிகளை ஆராய்ந்து சோதித்து நம்ம கர்த்தரிடத்தில் முழு மனதோடு திரும்புவோம். இன்னைக்கு நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம். எப்படி ஆண்டவரே உன் பிரியமில்லாம எங்கெல்லாம் வாழ்ந்திருக்க, எங்கெல்லாம் உன் பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சிருக்கிற, எனக்கு இதை காமிங்க ஆண்டவரே, நீ எப்படியாவது மாத்துங்கன்னு சொல்லி நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். நம்ம வழி நம்ம தான் சோதித்து பார்க்கணும், மற்றவங்க இல்லை. மற்றவங்க வழி நம்ம சோதிக்கிறதுக்கு நம்மளை கர்த்தர் வைக்கல, நம்ம வழி நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 139வது சங்கீதம் 23வது வசனம் 24வது வசனம்.
1: தேவனே என்னை ஆராய்ந்து,
0: என்ன ஆராய்ந்து பாத்தீங்களா, தாவீது கேக்குறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து
1: என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்,
0: என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்,
1: என்னை சோதித்து,
0: என்னை சோதித்து
1: என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்,
0: என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்,
1: வேதனை உண்டாக்கும் வழி,
0: வேதனை உண்டாக்கும் வழி
1: என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து,
0: என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து
1: நித்திய வழியிலே என்னை நடத்தும்,
0: நித்திய வழியில் நடத்தும். பாத்தீங்களா, தாவீதை போல நம்ம கேட்கணும் அருமையானவர்களே. என் இருதயத்தை சோதித்து அறிஞ்சுக்கோ, உண்மை துக்கப்படுத்துற காரியம் எனக்கு உண்டா, வேதனைப்படுத்துற காரியம் உண்டா, சோதித்து என்னை நித்தி வழியில் நடத்தும். வேதனைப்படுத்துற காரியம் ஏதாவது இருக்காண்டவரே, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்னை நித்தி வழியில் நடத்துன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கும் போது கர்த்தர் நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. அவரால் கூட அந்த காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரை போராடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீங்க எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். மூன்றாவதாக யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28-32 வரைக்கும்.
1: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: என்
1: ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது
0: எல்லாருமே பசுத்தேன் ஊற்றுறா இல்லையா? இப்ப பாருங்க, சிறு பிள்ளைகள் இங்க நிறைய பேர் இப்படி நிறையறது இல்ல. மற்ற சர்ச்சையெல்லாம் பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் தான் தரிசனம் பாக்குறாங்க, சிறு பிள்ளைகள் தான் அபிஷேகத்தில் நிறையறாங்க. பாருங்க, மாம்சமணி யாருமே நாவி ஊற்றுவே.
1: அப்பொழுது உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: அப்ப குமாரன் குமாரத்திகளும் 12 வயசுக்கு முன்னால இருக்கிறவங்க, நம்ம பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்றது இல்ல. ஆண்டு சொன்னார் குமாரர்களும் குமார்த்திகள் என்ன செய்வாங்க,
1: தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும்
0: உங்கள்
1: வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்,
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்.
1: ஊழியக்காரர் மேலும்
0: ஊழியக்காரிகள் மேலும்
1: அந்நாட்களிலே
0: என் ஆவியை ஊற்றுவே
1: வானத்திலும் பூமியிலும்
0: ரத்தம்
1: அக்கினி
0: புகை
1: ஸ்தம்பங்களாகிய
0: அதிசயங்களை காட்டுவேன்
1: கர்த்துடைய பெரிதும்
0: பயங்கரமான நாள் வரும் முன்னே
1: சூரியன் இருளாகவும்
0: சந்திரன்
1: ரத்தமாகவும் மாறும்
0: அப்பொழுது
1: கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்
0: ஹல்லேலூயா. கத்து சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கு. ஆனா கத்தடி வேதம் சொல்லுது கடைசியா கத்தரை தொழுது கொள்ற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கத்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்குது. கடைசியா சொல்றாரு கத்தர் தொழுது கொள்ற எவனோ ரட்சிக்கப்படுவான். அன்று சொன்ன வாக்குத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் தொழுது கொண்டா போதும் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். லூக்கான் சுவிசேஷம் 21:25
1: சூரியனிலும் சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்.
0: சூரியங்களே அடையாளம் தோன்றுமா, சந்திரனிலும் அடையாளம் தோன்றும், நட்சத்திரங்களில் அடையாளம் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணம் உண்டாகும்.
0: பாருங்க பெங்க பத்தல் கொள்ளினோம் எல்லாருக்குமே பயம் உண்டா இருக்குது. பூமியின் மேல தத்தளிப்பும் பயமும் உண்டாகும்.
1: சமுத்திரமும் அலைகளும்
0: முழக்கமாயிருக்கும். பாருங்க தண்ணி உள்ள வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு, அலைகள் முழக்கமா இருக்குது. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது. எங்க பார்த்தாலும் தண்ணி முழக்கமா இருக்குது. இந்தோனேசியால பாத்தீங்களா, இந்த சுனாமியில எத்தனையோ பேர் சேர்த்துட்டாங்க. ஆனா இங்க கர்த்தர் கிருபையினால எல்லாரும் செபிக்கனால இங்க நம்ம நாட்டுல என்ன இல்ல, சுனாமி வராம தேவன் பாதுகாத்து கொண்ட நம்ம கர்த்தர் பாதத்தை அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும். அன்று உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்து நிறைவேறுது. எனக்கு யாரும் தெரியாது கர்த்தர் வருவார்னு, எனக்கு தெரியல யாரும் சொல்லலன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. முத கர்த்தர் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், உணர்வுகளாய் மாற வேண்டும். ரெண்டாவது நம் பாவங்களை சோதித்து நம் உள்ளத்தை கர்த்தரை திரும்பணும். மூணாவது என்ன செய்யணும், கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளணும். அன்றுவரை தொழுது கொள்ற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் நாம் தொழுது கொள்ள வேண்டும் பயத்தோடு. அதான் எப்படி தொழுதுன்னு சொல்ற சங்கீதம் 2 கர்த்தர் பயத்தோடு அடுக்கத்தோடு அவள் தொழில் சும்மா இல்ல. வாசி பாருங்க சங்கீத புஸ்தகம் 2:11.
1: பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்.
0: எப்படி செய்விக்கணுமா, கர்த்தர் பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள்.
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
0: நடுக்கத்துடன் என்ன செய்யணும், களி கூறும். பயத்தோடு கர்த்தரை செய்விக்கணும். கர்த்தர்க்குள் பார்ந்தவர்களே, ஆண்டோடைய வார்த்தை கேட்டு நாம் இப்பொழுது நம்ம செபிக்க போகிறோம். எங்க கூட சேர்ந்து செவம் பண்ணுங்க. எங்களை மாதிரி எசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குறோம். அப்பா இறங்கி வாங்கப்பா, நம்முடைய பிரச்சனைகளை மூடட்டும். 2 வராது 3 வராது என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே. எங்கள் நடுவில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு ஒரு தேவையும் சந்திங்க சப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் அன்றைய என்ன தேவையோடு இருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க ஆண்டவர். நரம்பு தளர்ச்சி வியாதியை குணமாக்குங்க ஆண்டவர். இயேசுவே எத்தனை பேர் நரம்பு தளர்ச்சியால் கஷ்டப்படுறாங்களப்பா, சுகமாக்குங்க. மனநோய் குணமாக்குங்கப்பா, வலுவீனத்தை குணமாக்குங்கப்பா. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது ஆண்டவரே. காத்துக்கோங்க ஏசப்பா, கல்வாரத்தின் தெளிங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தில் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யணும், ஆசீர்வதிக்கணும், பெரிய காரியத்தை செய்யணும், மகிமையான காரியத்தை செய்யேசப்பா. ஆராய்ந்து நம்முடைய பெரிய காரியத்தையும் என்னுடைய ஆதாரியங்களை செய்து உங்கள் மகத்துவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. சமாந்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியா கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணு சொன்னீரே. நீர் ஐஸ்வர்யத்தை தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மைகள் நாளைக்கு முடிசூட்டி காத்துக்கொள்ளுங்க. கத்துடி பிரசனத்தினால மூடிக்கொள்ள முடியாது. கெஞ்சி மன்றாடி கேட்கிறோமேப்பா. நன்மைகளை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கோங்க. அப்பாமை ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. அப்பாமை துதிக்கிறோம். வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க, திருமணமாகாத குடும்பங்களை ஏசப்பா திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாய்க்கு இல்லா சகுலி குழந்தை பாய் தாரு ஏசப்பா. ஏசப்பா குழந்தை தாங்க ஏசப்பா. எத்தனை பேர் குழந்தைகள் கண்ணீர் வெடிச்சிருக்காங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனை நீக்குங்க. அதிசயங்களை செய்ய அற்புதங்களை செய்ய சப்பா அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. தீராத வியாதிகளை கஷ்டமெல்லாம் மாத்துங்கப்பா. எத்தனையோ பேர் தீராத வியாதிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, அவங்க கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை துடைங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்கப்பா. உங்க மகத்துவங்களை நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. அப்பா அவை நோக்கி கெஞ்சுகிறோம். வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க அப்பா. வீடு தாங்க நல்ல வீடு ஆயத்தபடி தர முடியாச்சு வைக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க அப்பா. ஆமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. பரலோக அக்கினி மூடிக்கொள்ளட்டும், எத்தக பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும். மாம்சமணி யார் மேல் நாவி ஊற்றுவேன், குமாரன் மேலும் குமார்த்தி மேலும் என் நாவி ஊற்றுவேன். தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே.

இந்த உலகம் இப்படி இருக்குத, எப்படி வாழணும், கத்திற்கு எப்படி பயந்துருக்கணும், கத்திற்காக எப்படி பாய்ந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன சொல்ல உணர்த்துவார். நம்ம ஆண்டவரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள பாருங்கப்பா, எனக்குள்ள தங்குங்க, என் பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நான் எப்படி இந்த உலகத்துல வாழணும் எனக்கு உணர்த்துன்னு சொல்லி நம்ம கேட்டா